0: ஆகியவற்றை நிறுவியிருப்பதாக திரு சியாவ் கூறினார். அந்த முயற்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றார் அவர். நன்றாக செயல்படும் அம்சங்களை இன்னும் பல பொருளாதாரங்களில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். போக்குவரத்து அமைப்புகள் பாதுகாப்பாகவும் திடமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏபெக் போக்குவரத்து அமைச்சர்கள் சந்திப்பில் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். போக்குவரத்து அமைப்புகளின் ஆற்றல் இப்போது உள்கட்டமைப்புகளை மட்டும் சார்ந்திருக்கவில்லை என்றார் அவர். மின்னிலக்க அமைப்புகள் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதும் முக்கியம் என்று அவர் சொன்னார். மின்னிலக்க தொடர்புகளை வலுப்படுத்த ஆசியான் நாடுகள் எடுக்கும் சில முயற்சிகளை திரு சியாவ் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். கடல்சார் அறிவியல் ஆய்வுக்காக 60 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான புதிய தேசிய ஆய்வு நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. கடல் பாதுகாப்பையும் நிர்வாகத்தையும் மேம்படுத்துவதற்கு அது உதவும். அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் சிங்கப்பூர் சிறந்த முடிவுகளை எடுக்க நிலையம் கைகொடுக்கும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹோங் தாட் கூறினார். ஈஸ்கோஸ்ட் லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டம், மேற்கு தீவு ஆகிய இரண்டு பெருந்திட்டங்களும் சிங்கப்பூரின் கடற்கரையை மாற்றியமைக்கக்கூடும். அதேவேளை கடல்வாழ் உயிரினங்களுக்கு அவற்றால் தாக்கங்களும் ஏற்படலாம். இத்தகைய திட்டங்களை அறிவியல் அடிப்படையில் வழிநடத்த புதிய தேசிய கடல்சார் ஆய்வு நிலையம் உதவும். கடல் சூழல் பற்றிய புரிந்துணர்வை ஆழப்படுத்த நிலையம் உதவும் என்று தேசிய வளர்ச்சி அமைச்சர் கூறினார். தேசிய தின கூட்ட உரையில் சமகாவ், புக்கும், சுடோங் உள்ளிட்ட தீவுகளை ஒருங்கிணைப்பது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது. உள்ளூரில் கடல்சார் அறிவியல் ஆற்றல்களை மேம்படுத்தவும் வெவ்வேறு துறை நிபுணர்களை ஒன்று திரட்டுவதும் புதிய நிலையத்தால் சாத்தியமாகும் என்று திருச்சி சொன்னார். சிங்கப்பூர் வழக்கறிஞர் சங்கத்தின் அண்மை தணிக்கை தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்துவதை சட்ட அமைச்சு உறுதி செய்திருக்கிறது. சங்கத்தின் மன்ற உறுப்பினர்கள் காவல்துறையுடன் முழுமையாக ஒத்துழைப்பர் என்பதில் சந்தேகம் இல்லை என்று அமைச்சின் பேச்சாளர் கூறினார். விசாரணையை பற்றி மேலும் கருத்துரைக்க அமைச்சு மறுத்தது. தணிக்கையில் முன்வைக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து புகார் அளிக்கப்பட்டதை காவல்துறை உறுதி செய்தது. சில தகவல்களை நீக்கிய பின் வேலையிட துன்புறுத்தல் தொடர்பான முழு விசாரணை அறிக்கையை வெளியிடவிருப்பதாக சங்கம் முன்னர் தெரிவித்திருந்தது. 2022 முதல் 2025 ஆண்டு வரை சங்கத்தில் உள்ள சில நபர்களுக்கு எதிராகவும் நடைமுறைகளுக்கு எதிராகவும் புகார் செய்யும் மின்னஞ்சல் சட்ட அமைச்சுக்கும் மனிதவள அமைச்சுக்கும் அனுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தணிக்கை நடத்தப்பட்டது. சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கமும் மக்கள் கழகமும் கூட்டாக செயல்படும் ஒப்பந்தத்தை நீட்டித்திருக்கின்றன. அது மேலும் 3 ஆண்டு நடப்பிலிருக்கும். அதன் கீழ் இரு அமைப்பும் அனல் காற்று சமாளிப்பது, மனநல சமூக ஆதரவு ஆகியவற்றின் தொடர்பில் திட்டங்களை சேர்ந்து உருவாக்க உள்ளன. சமூக உறுதியையும் தயார் நிலையையும் வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஓர் அங்கமாக திட்டங்கள் அமையும். நெருக்கடி கால நிர்வாகம், சமூக இரத்த தான நிகழ்ச்சிகள் ஆகிய அம்சங்களிலும் இரு அமைப்பும் நெருக்கமாக பணியாற்றவிருக்கின்றன. ஒப்பந்தம் இந்த ஆண்டின் சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்க விருது நிகழ்ச்சியில் கையெழுத்தானது. ஜப்பானில் வீசிய டூஜுவான் சூறாவளியால் 7 பேர் மாண்டனர். 5 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புயல் காற்றால் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டன. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சில பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மழை பெய்தது. சுமார் 58,000 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரத்தை இழந்தன. கரை கடந்திருக்கும் டூஜுவான் சூறாவளியின் சீற்றம் குறைந்துள்ளது. என்றாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை பெய்த மழையால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறினர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதனை தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாயிருந்ததாக திரு டிரம்ப் சொன்னார். மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அமெரிக்க சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்கோஃப், ஜெரட் குஷ்னர், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பாக இருந்ததாய் ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறினார். இந்நிலையில் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். ஈரானை துடித்துழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி யோசிப்பதாக அவர் சொன்னார். அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பின் போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நம்புவதாக திரு ட்ரம்ப் பின்னர் கூறினார். தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. 37 நிமிட உரையில் திரு ட்ரம்ப் அமெரிக்க கொள்கைகளை பற்றி பேசினார். வெனசுவேலா, கியூபா, மெக்சிகோ ஆகிய நாடுகளை அவர் சாடினார். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, உலகில் அமெரிக்கா கொண்டுள்ள பங்கு ஆகிய அம்சங்கள் பற்றியும் திரு ட்ரம்ப் தமது கருத்துக்களை முன்வைத்தார்.
1: சொல்லும் பொருளும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. விலைவாசி உயரும் சூழலில் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகள் குடும்பச் செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: 1 நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட் டே பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கை.
1: சாயா பியங்கர், கானா முத்து மற்றும் பலர் கொண்ட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. கருப்பு படத்துல இருந்து அந்த பாடலை நீங்க கேட்டீங்க.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்களோட டிக்டாக் லைவ் வாயிலாக நேரடியா இணைய இருக்கோங்க. எங்களோடு ஒளிக்கூடத்துல இருக்காங்க எதிரொலி குழுவினர். இன்று இரவு 9:30 வசந்த மொழி வழியில் இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியில் என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இப்போ ஒலி 9:30 வானிலை நிலவரம்.
2: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகளில் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 52-58 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
2: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28
2: ஓர் யூரோ
1: 1.46
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.71
2: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90
2: 100 இந்திய ரூபாய்
1: 1.34
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
1: 3.20.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
7: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
8: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 8679666

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:15 ஆகி விட்டது. நாங்க இப்ப வானொலிகள்ல மட்டும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். எங்களோட ஒளி கூடத்துல இருக்காங்க எதிரொலி குழுவினர். நிகழ்ச்சியின் நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் இருக்காங்க, அதோட தயாரிப்பாளர் ஸ்ரீயோ இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் லட்சுமி. வணக்கம் ஸ்ரீ. மீண்டும் இந்த வாரம் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் எதிரொலி மக்களுக்கு தேவையான, சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல தலைப்புகளை கையில் எடுப்பாங்க. இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நீங்க எடுத்திருக்கீங்க, அதை பத்தி லட்சுமி நீங்க சொல்லுங்களேன்.
4: அதாவது இந்த வாரம் இந்திய வர்த்தகங்கள், அதாவது தொழில்கள் என்னவாகவும் இருக்கலாம், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கடை வைத்திருக்கலாம், இல்லை வந்து இணையம் மூலம் தொழில் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து நீடித்து தாக்கு பிடிக்கிறது இந்த காலகட்டத்தில், ஏன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்துடுச்சு. நமக்கு வந்து விலைவாசின்னு சொல்லும்போது நிறைய பேர் நினைப்பாங்க, நாங்கள் வாங்குறவங்களுக்கு எங்களுக்கு விலைவாசி கட்டுப்படியாக இருக்காம இருக்கலாம், விற்கிறவங்களுக்கு என்ன கட்டுப்படியாக இருக்குது, அவங்க தானே காசு பார்க்குறாங்க இல்லையா அப்படி நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பல செலவுகள் இருக்கு, அந்த செலவுகளை வந்து அவங்க வந்து சமாளித்து ஒரு தொழிலை நடத்தணும்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் தேவை, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களே தானாக என்ன செய்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவைன்றதை தான் ஆராய்கிறது இன்றைய எதிரொலி.
3: நல்லா சொன்னாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மாறுபட்டிருக்கு. இப்போ ஒரு சாப்பாடு கடை எடுத்துப்போமே, முன்னெல்லாம் நேராக போவோம், சாப்பாடு வாங்குவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி அவங்க வழங்குற சேவையை பற்றி பேசுறதுக்கும் 4-5 பேர் இருப்பாங்க, கூகுள் ரிவ்யூ அப்படிங்கிற பேரில். சாப்பாடை பற்றி அவங்க பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த தட்டு கொடுக்குறாங்களே சாப்பாடு தட்டு, அது டிசைன் டிசைனாக இருக்கணும்.
1: அது மட்டும் இல்லை, கடையை பற்றி விளம்பரம் செய்வதற்கு சமூக வலைதளங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இல்லைன்னா அந்த கடை வந்து யாருக்குமே தெரியாது, ஓஹோனு போறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
4: இத பத்தி நீங்க சொல்றீங்க இல்லையா, எங்களுடைய இது வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சியா தயாரிக்கும் போது இந்த நிகழ்ச்சி வந்து எப்பயும் போல செய்யாம நாங்க அந்த பேனல் டிஸ்கஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கலந்துரையாடலா நாங்க செஞ்சோம். அதனால அதுல ஒருத்தர் வந்து எங்களுடைய அரங்கத்துக்கு வந்தவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னு சொல்லுவாங்க இல்லையா, சமூக ஆர்வல சமூக வலைதள ஆர்வலர். அவர் வந்து சாப்பாட்டை பற்றி நிறைய அவங்க கண்ணில் ஒரு முகத்துல ஒரு புத்துணர்ச்சி, கண்கள்ல ஒரு
1: வெளிச்சம்,
3: பிரிக்க முடியாதது சஜினியும் சாப்பாடும் அந்த மாதிரி வச்சுக்கீங்களேன்.
4: நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்ரீ, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஓகே, அவர் வந்து சோஷியல் மீடியால வந்து சிங்கை தமிழன் அப்படின்ற பேர்ல இருக்கு.
1: அவரை வந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நாம சந்திச்சிருக்கோம்.
2: அவரை வந்து காலையில நான் எப்பவுமே இன்ஸ்டாகிராமுக்குள்ள போகும்போது சந்திப்பேன். அவர் சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தாலே மனுஷனுக்கு வெறுப்பு வரும், ஏன்டா இதை காலையிலேயே பார்த்தா, இவருக்கு மட்டும் இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்றது. ஸோ அவர் வந்து அவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் ஜஸ்ட் அஸ் அ இன்ஃப்ளூயன்சர் பட் ஆல்சோ ஒரு ஜென்ரல் கன்சியூமர், ஒரு கஸ்டமராகவும் பேசியிருந்தாரு. ரொம்ப டீப்பா அதை பத்தி சொல்ல விரும்பல, ஏன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை பார்க்க மாட்டீங்களா.
4: ஆனா ஒன்னு சொல்லியிருந்தாரு, அந்த விஷயம் மட்டும் நான் வந்து பகிர்றேன். அதாவது ஒரு கடை, அவருக்கு வந்து அவர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னால அந்த கடையை பத்தி பிரபலப்படுத்துறதுக்கு, அதுவும் ஒரு அனிவர்சரி அவங்களுக்கு வந்து அந்த 7 வருஷ நிறைவை கொண்டாடுறதுக்காக ஒரு சோசியல் மீடியால ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவர் வந்து அவங்களுடைய உணவு ஒரு உணவை சாப்பிட்டுட்டு இவ்வளவு நல்லா இருக்குதே, நீங்க 7 வருஷமா இருக்கீங்களா, எனக்கே தெரியாது சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஒரு நல்ல தரமான சேவை வழங்கலாம், ஆனா ஒரு பொருள் அவங்க விற்கலாம், ஆனா அந்த பத்தி மக்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க எப்படி தாக்கு பிடிப்பீங்க.
1: ஒரு காலத்துல லட்சுமி நம்ம வந்து செய்தித்தாட்களை வந்து புரட்டுவோம், இந்த மாதிரி விளம்பரங்களை நம்ம பார்ப்போம், அல்லது கடை வீதிகளில் நம்ம நடப்போம், இந்த கடை இருக்க அந்த கடை இருக்கேன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாமே நம்மளுடைய உள்ளங்கையில அடங்கி இருக்கு. அப்ப தொலைபேசியில எல்லாமே இருக்கு, தொலைபேசியில தான் எல்லாரும் வந்து தகவல்களை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ ஒரு கடையை பற்றி இணையதளத்துல வந்து அவ்வளவாக பேச்சு அடிபடவில்லை என்றால் யாருக்குமே அந்த கடையை பத்தி தெரியாது.
3: அது மட்டும் இல்ல, இது சாப்பாடுக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற ஆடைகளா இருக்கலாம், இது எதையுமே யாரும் பெரும்பாலும் இப்ப கடைக்கு போய் நடந்து பார்த்து வாங்குற பழக்கமே இல்லை. அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம தொடர்ந்து ஒரு கடையை நடத்தணும்னு சொன்னா அதுக்கு வெவ்வேறு சவால்கள் இருக்கும். அதை பத்தி விரிவா நாங்க பேசுறோம். நேர்களே, நீங்க வானொலி பக்கமா இருக்கீங்க, உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம், நீங்க அதை பதிவிடலாம். டிக்டாக் லைஃப்ல நாங்க இருக்கோம் நேரடியா, அங்கேயும் வந்து உங்களுடைய கருத்துக்களை தாராளமா நீங்க பதிவிடலாம். மீடியா காப் ஒலி 968 என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். தொடர்ந்து பேசுவோம் இந்த இடைவேளைக்கு பிறகு.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயலேபா ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும், CTEயை நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூ நுழைவாயல் அங்கேயும், உட்லண்ட்ஸ் அவென்யூ 2ற்கு பிறகும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்டு உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
10: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர்ஸ் 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் ஹில்.
1: காலை 8:22 டிக்டாக் வாயிலாகவும் வானொலிகள் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். எதிரொலி குழுவினர் நம்மளுடைய ஒலிக்கூடத்துல இருக்காங்க. இன்றிரவு நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியை, இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சியை பத்தி நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொழில் முனைவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களை பத்தி இன்றைய நிகழ்ச்சியில வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க.
3: குறிப்பா இன்றைய காலகட்டத்துல தொழில்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க, அவங்களுடைய சவால்கள் என்ன, அவங்க இதெல்லாம் செய்து இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க போன்ற முக்கியமான தகவல்களை கொண்டு வராங்க. உங்களை பல பேருக்கும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை நிச்சயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இன்று அவங்க வழங்க போற தகவல்கள் நிச்சயம் பயனுள்ளதா அமையலாம். மறக்காம நீங்க பாக்கலாம். அதே நேரத்துல மீ வாட்ச் வாயிலாக எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம்.
1: சரி, நீங்க வந்து லட்சுமி முதல்ல சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னு. சிங்கை தமிழன் அப்படின்னு ஒரு சமூக வலைத்தள ஆர்வலரை நீங்க சந்திச்சிருந்தீங்க. வேற யாரெல்லாம் இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிட்டாங்க?
4: இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசினது வந்து சோசியல் மீடியா. அது அதை தவிர டெக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய தொழிலை எப்படி மேம்படுத்துறது, அது வந்து நிறைய கிராண்ட்ஸ், நிறைய வந்து மானியங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது, எதற்காக பயன்படுத்துறது, எதையா எல்லாம் கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துலேயும் இருக்கணுமா, இல்லை நம்ம தொழிலுக்கு எதெல்லாம் ஏதுவாக இருக்கும், நமக்கு இது வந்து எந்த மாதிரி ப்ரோசஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, செயல்முறைகளை வந்து நல்லா சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு எந்த பயன்படுத்திக்கலான்றதுக்காக உதவி செய்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து முன்பு ஒரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அவங்க பேர் அனிஷா ரேஹானா. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எல்லாமே இருக்குது, நான் எல்லாத்துலேயும் இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம தொழிலுக்கு வந்து எது உகந்ததாக இருக்குது, நம்ம வாடிக்கையாளர்கள் எங்கே இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க நம்மளை தேடி வர காலகட்டம் போயிடுச்சு, நம்ம அவங்கள தேடி போகணும், அவங்க இருக்கிற இடங்கள்ல நம்ம இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், சிம்பிள் ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் அவங்க பகிர்ந்திருக்காங்க. ஸோ அது வந்து நிகழ்ச்சியை பார்த்தா தெரியும்.
1: சரி சரி, இவங்க பக்கமாக வருவோம். இப்போ நீங்கள் வந்து பலரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில். தொழில் முனைவர்கள் பலரும் சந்திச்சிருப்பீங்க, தொழில்களை பல சந்திச்சிருப்பீங்க இல்லையா. அவங்க சந்தித்த சவால்கள்னால் என்னன்னு சொல்லுவீங்க?
2: ஆக்சுவலி தொழில்கள் மட்டும் இல்லை, என் நிகழ்ச்சி வந்து இது ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி எடுத்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொதுமக்களை சந்தித்தோம். பொதுமக்கள் கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கேட்டால் தான் இவங்க பேசுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்றதுனால. ஸோ இவங்க சொன்ன இப்போ பொதுமக்களாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து விலைவாசி உயர்ந்துருச்சு, இல்லை கன்வீனியண்ட்டாக இல்லை, கடைக்கு போய் வாங்கணுன்ற டைம் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதே அப்படியே இந்த பக்கம் நீங்கள் இவங்ககிட்டையும் கேட்டு பார்த்தீங்கன்னா இவங்களும் சொல்கிறாங்க, இவங்களுக்கும் விலைவாசி ஏறிடுச்சு, இப்போ வந்து ரெண்டல்ஸ் அதிகமாகிருச்சு, காஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இஸ் கோன் அப். ஸோ பேசிக்லி வந்து இது ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் தான். அவங்களுக்கு விலைவாசி ஏறுறதுனால மக்களுக்கும் ஏறுதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அதனாலே வந்து விஷய சில திங்ஸை வாங்குறது இல்லை வந்து கடைகளுக்கு வர்றதை நிறைய பேர் தவிர்க்கிறாங்கன்றதும் ஒரு பாயிண்டாக இருக்குது.
3: உண்மைதான், நான் சொன்னது போல இப்போ நம்ம வீட்டிலேருந்து இறங்கி வண்டி எடுத்து அதுக்கப்புறம் கடைக்கு போய் அங்கே சுற்றி புத்தி பார்த்து பொருட்களை வாங்குறது கேட்கும் போதே களைப்பா இல்லை?
4: அதில் தான் வந்து அந்த தொழில்நுட்பம் வருகிறது. அதாவது நம்ம வாடிக்கையாளர்கள் எங்கே இருக்காங்களோ, என்ன விரும்புகிறாங்களோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அது எப்படி செய்கிறது அப்படின்னா, சில நேரங்களில் வந்து சில தொழில்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தொடர்பு கொண்டு இதெல்லாம் நாங்கள், அதாவது இப்போ கூட சமீபத்தில் நிறைய பூஜைகள்லாம் நான் வந்து வந்துச்சு இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, எனக்கே நிறைய குறுந்தகவல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் டீல் நீங்க வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பகிரலாம் உங்களுடைய சேவைகளை பத்தி. அவங்க நினைக்கலாம் இதையும் செய்யலாமே, இது இப்படி இந்த இதை பயன்படுத்திக்கலாமே. அது வாட்ஸ்அப். மற்றபடி வந்து சமூக ஊடகங்கள், அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வலைத்தளம் இருக்கலாம், இல்லை வந்து இணையதளம் அப்படி இருக்கலாம், அந்த அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், நீங்கள் வந்து பிரபலப்படுத்தணும். அதெல்லாம் செஞ்சாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கலாம். என்ன அந்த சேவைகள் வழங்குற கிராப், மற்றபடி என்ன ஃபுட் பேண்டா, இந்த மாதிரி அவங்க வந்து சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி அவங்க டெலிவர் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த க்ரோசரிஸ் இருக்கு இல்லையா,
1: மளிகை சாமான்கள், வீட்டிற்கு தேவையான எல்லா பொருள்களையும் இப்போ வந்து இந்த தளங்களில் வந்து விற்பனை செய்கிறாங்க. ஒரு தடவை வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து தெர்மோமீட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து வீட்டில் காணோம், எங்கன்னு தெரியல,
4: தேவையான விஷயங்கள் வந்து நம்ம தேடும் போதுதான் வேலை செய்யாது, இல்ல காணாம
1: போயிடும். அப்ப அந்த நேரத்துல எனக்கு வந்து அந்த கையடக்க தொலைபேசியில ஏதோ ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து கொடுத்தது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: அதுதான், அதேதான்.
3: நம்ம எவ்வளவு சுத்தினாலும் இன்றைய உலகத்துல நம்ம மீண்டும் மீண்டும் கேட்கிற இரு எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. இன்றைய உலகத்துல செயற்கை நுண்ணறிவை முழுமையா பயன்படுத்தி ஒட்டு மொத்தமா உங்க தொழிலை நீங்க தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்னு கூட சில தளங்கள் காட்டியிருக்காங்க. ஏன் சில ஏஐ தளங்களை பயன்படுத்தி நீங்க இணையதளத்தை உருவாக்கலாம், அதில் எந்த பொருளை விற்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு தட்டில் நீங்கள் சொல்லலாம். ஆக அதையும் வந்து இன்றைய தொழில்கள் நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்களா, அதை வந்து குழு ஆராய்ஞ்சுதா?
2: இல்லை, இப்போ என்னென்னா, சி ஏஐயை வச்சு ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது உங்களுடைய பேஸ் ரிசர்ச் அப்படின்வாங்கல்ல,
3: ஆமாம்,
2: அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து வித்இன் செகண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். பட் எண்ட் ஆஃப் த டே அதுக்கும் சஸ்டெயினபிலிட்டிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது.
3: புரியுது,
2: ஏஐ இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒரு பிஏ மாதிரி தான். ஸோ ஆனால் இப்போ வந்து சஸ்டெயினபிலிட்டிக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது ப்ளஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களும் சொன்னது ஸ்டேயிங் ரெலவெண்ட். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நமக்கே ஏதாவது ஒரு வேலை வேணும்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு போய் என்ன பார்க்குறாங்க, சோஷியல் மீடியா ஹேண்டில்
3: பார்க்குறோம்.
2: ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸை வச்சு தான் வேலையே கிடைக்குது ஒரு இண்டிவிஜுவல்கே அப்படின்னும் போது. ஒரு தொழில் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ அலானப்பட்ட ஆப்பிள் கம்பெனியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணால் தான் ஐஃபோன் வாங்குறதுக்கே ஆட்கள் போகிறாங்க, அந்த நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வேர் ஆர் வி அஸ் ஜஸ்ட் இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸாக எப்படி இருக்கிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையே.
4: ஏஐன்னு சொல்லும்போது ரேஹானா சொன்னது ஒன்று தான், அதாவது தொழில்நுட்பம் வந்து அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்ட பிறகு ஐயோ இதையும் நான் பார்க்கணுமா, அந்த ஒரு விரக்தி வரக்கூடாது.
3: அதுதான்,
4: அதை வந்து இதை செய் அது அந்த மாதிரி வேண்டா விருப்பாக செய்யும்போது அது முழுமையாக இருக்காது, அது போய் சேர வேண்டியவங்களை போய் சேராது. நம்ம வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை, அவங்க எந்த விதை பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே நீங்கள் வந்து அந்த பதிவேற்றம் செய்கிறோம் காணொலியோ இல்லை எந்த ஒரு விவரமோ பார்க்கக்கூடியதாக இருக்குதா, உங்கள் வாடிக்கையாளர்களும் அதை விரும்புகிறாங்களா, அந்த அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் நல்லா பார்த்து
3: துல்லியமான
4: ஆராய்ந்து அதை வச்சு இன்னும் என்னத்தை மேம்படுத்தலாம், எதை வந்து இன்னும் சிறப்பாக செய்யலாம், அவங்களுக்கு என்ன வேணும் அதை நிர்ணயிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். நாங்க
3: இப்போ நம்ம சொல்றது எல்லாமே புது தொழில்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கலாம், ஏன்னா இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க. அந்த பாரம்பரிய தொழில்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து கலாச்சாரம் மரபு இதெல்லாம் ஒட்டி இருக்கு, அதையும் கைவிடாம புது தொழில்நுட்பத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு செயல்படுறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம் இல்லையா, அப்படிப்பட்ட நபர்களை பத்தி சொல்லலாமே.
2: மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அது பழைய பாரம்பரிய தொழில்களாக இருந்தாலும் ஜென்ரேஷன் படி ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு மாற்றம் இருந்திருக்கும். என்ன இன்றைய காலகட்டத்தில் அந்த மாற்றம் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப வேகமாக இருக்குது. இப்போ ஒரு 20% சேஞ்ச் ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் இருந்துச்சுன்னா இப்போ 200% இருக்குது, ஸ்பீட் அதிகமாகிடுச்சு. ஸோ வேறு வழியில் ஓடிதானே ஆகணும்.
1: இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது வந்து வேற ஏதாச்சும் இப்போ ஒரு தொழிலை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை மாற்றி அமைக்க வேண்டிய அவங்களுடைய முழு தொழிலையும் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி யாராச்சும் சந்திச்சிருந்தீங்களா
4: கோவிட் நேரத்தில்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் ரெண்டு பேர் எங்களுடைய கலந்துரையாடலில் கலந்துக்கிட்டாங்க, அதாவது காந்தி உணவகத்தில் வந்து கார்த்திக், அது வந்து பாரம்பரிய தொழில், அது வந்து ஹெரிட்டேஜ் பிஸ்னஸ்னு சொல்லலாம், அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரமும் வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்புறம் மற்றபடி வந்து ஸ்ரீசன் எக்ஸ்பிரஸில் ஜெயந்தி வந்திருக்காங்க, அவங்க வந்து மிட் கரியர் ஸ்விட்சர், அவங்க வேற ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழில் அனுபவம் இல்லாத ஒருத்தர் வந்திருந்தாங்க இந்த சாப்பாட்டு கடை வச்சுக்கிட்டு. அதனால் அவங்களுக்கு கோவிட் டைமில் ரொம்ப வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு, புதுசாக செய்ய வேண்டியது இருந்தது, நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அதே நேரத்தில் சென்ட்ரல் கிச்சன் ஒன்று வந்துச்சு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு அதை எப்படி செய்யறது எப்படி அணுகிறதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் அவங்க அதை நடத்திக்கிட்டு இருந்தவங்க கிட்ட போய் கேட்டு, இதை வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்தினவங்க அவங்களோட தொழிலில் அவங்க கிட்ட போய் இதை எப்படி செய்யறது, எப்படி நான் எனக்கு ஏற்ற விஷயங்களை எப்படி கொண்டுட்டு வர்றது, அதை பற்றிலாம் அறிவுரை கேட்டு ஆலோசனை கேட்டு கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம அவங்க அங்கேயே உட்காந்துருந்தா ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது, நம்மளும் தேடி போகணும். அதே நேரத்தில் அமைப்புகள் இருக்கு இல்லையா, வர்த்தக அமைப்புகள், அரசாங்கம், அதையும் பார்க்கணும், தொழில்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அப்பப்போ அறிமுகம் பண்ணணும், அதே நேரத்தில் ஆலோசனை வழங்கணும், எங்கே வந்து உதவி கிடைக்கும் அது தெளிவாக தெரியணும், அதுதான் முக்கியம். அது வந்து பாரம்பரிய தொழிலாக இருந்தாலும் சரி புது தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ காந்தி உணவகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அவர் எனக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தார் இல்லையா, கொஞ்சம் சொல்லுங்கள், நிறையா சொல்லிடாதீங்க, எல்லாரும் வந்து நிகழ்ச்சி
2: இந்த கொஞ்சம் சொல்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இப்போ காந்தி உணவகம் அப்படின்றது ரொம்ப நாளாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பட் இதுலேருந்து புதுசாக இப்போ கார்த்திக்ன்றவர் அதை எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இப்போது அதே ரொம்ப நாளாக இருந்ததையும் மெயின்டைன் பண்ணணும், அதை தாண்டி என்ன புதுசாக என்ன புதுசாக பண்ண முடியுன்றது தான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் இப்போ உணவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரே தெருவில் அத்தனை கடைகள் இருக்கு, அத்தனை. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட் பெட்டர்,
3: அங்கேயே போட்டி அதிகமாக இருக்கு.
2: ஆமாம், பக்கத்து கடையே இப்போ வந்து நீங்களும் சாப்பாடு விற்கிறீங்க, பக்கத்து கடையிலே அதே சாப்பாடை விற்றா இட்ஸ் ஈவன் இன்னும் பெரிய பிரச்சனை. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாரு.
4: அதாவது தனித்துவத்தை, உங்களுடைய தனித்துவம் என்ன, அது கட்டாயம் முக்கியமானது எந்த தொழிலாக இருந்தாலும். அதில் சாப்பாட்டு கடைன்னு சொன்னாக்கா அங்கேயும் பிரியாணி கிடைக்குது கிடைக்குது இங்கேயும் கிடைக்குது, நான் எதுக்கு அந்த கடைக்கு மெனக்கெட்டு போகணும்.
1: ஆமாம்.
4: அப்புறம் வந்து பாரம்பரிய தொழில்களும் வந்து இப்போ வந்து இந்த கிராபு இந்த மாதிரி சேவைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா துவாசிலேருந்து ஒருத்தர் வந்து இவங்ககிட்ட வந்து உணவு வாங்கலாம், அங்கேருந்து மெனக்கெட்டு
3: வர தேவையில்லை,
4: வர தேவையில்லை. உங்களுக்கு வந்து தொழிலும் நடக்குது, அதே நேரத்தில் ஃபுட்ஃபால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குறைஞ்சாலுமே இந்த இது கொஞ்சம் பக்க பலமா இருக்கு இல்லையா.
3: நீங்க துவாசுன்னு சொல்றீங்க, அண்மையில என்ன ஆச்சுன்னா சீனால இருந்து அங்க வேலை செய்யற உணவு விநியோக ஒரு நிபுணர் வந்து இங்க சிங்கப்பூருக்கு விமானத்துல வந்து கரிபாப் எடுத்துட்டு போனாரு. பயங்கரமான ஒரு
1: இந்த கடையில விற்பனை செய்யற அந்த கரிபாப் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த வாடிக்கையாளருக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: சீனால இருக்கிற ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிற கரிபாப் வாங்குறதுக்காக சீன நிறுவனம் ஒன்று விநியோகிப்பு நிறுவனத்தை அணுகி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவரு அங்கே விமானம் எடுத்து இங்க வந்து வாங்கிட்டு போற உலகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க.
2: ஆனா அது இங்க சாப்பிடுற மாதிரி அவ்வளவு நேரம் தாங்காது,
3: அது கடவுளுக்கு தான் அடிச்சோம்.
2: கடைக்கு போய் சாப்பிடறோம்னா
4: யோசிக்கணும், அவர் வாங்கினாருன்னு சொல்றாங்களே அதுல எவ்வளவு அவர் இங்க சாப்பிட்டாரு எவ்வளவு கொண்டு போய் சாப்பிட்டாருன்னு தெரியாது இல்லையா. அதாவது முக்கியமானது நல்ல கரிப்பா எனக்கு வேணும்
3: பாருங்க. இப்போ பொதுவா சொந்த தொழில் தொடங்குறது அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு ஆவல் இருக்கும், நல்லா சிறப்பா செய்யணும் அப்படின்னு சந்தோஷமா போவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்முறையான கருத்துக்களையோ நேர்முறையான சிந்தனைகளையோ கொண்டுதான் போவாங்க, தப்பு இல்ல.
1: நிறைய வெற்றி கதைகளை வந்து படிப்பாங்க இல்லையா.
3: ஆனா அதே நேரத்துல சவால்கள் என்ன, சுமைகள் என்ன, இதன் வாயிலா நீங்க சந்திக்க போற மன உளைச்சல் என்ன, சிக்கல்கள் என்ன அப்படிங்கறதும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் இல்லையா.
4: ஆமா நிச்சயமா,
1: அதுலயும் நீங்க நல்லா ஆராய்ஞ்சிருப்பீங்க இல்லையா. சரியா,
4: அது ஆராயாம எதிரொலி நிகழ்ச்சி அலசி அலசி அலசி ஆராய்வோம்.
1: சரி, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் வேற என்ன எதிர்பார்க்கலாம், அவங்க எதுக்கு இன்றிரவு நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியை பார்க்கணும்.
4: இளையர்கள் வந்து இப்ப கடைக்கு போறதே குறைஞ்சிருச்சு, எல்லாருமே போறது குறைஞ்சிருச்சு. அதுலயும் இளையர்களை ஈர்க்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய சவால்னு சொல்றது. ஏன்னா இத்தனை கடைகள் இருக்க போது உங்க கடைக்கு நான் எதுக்கு வரணும். அந்த ஒரு அனுபவம், அதாவது அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா இருக்கணும். அதாவது நிறைய வந்து வெளியூர்லாம் போறாங்க, வேற மாதிரி கல்ச்சர்,
1: தனித்துவம் வாய்ந்த ஒரு அனுபவம் வந்து அந்த அந்த வாடிக்கையாளர்கள் பெறணும்னு நினைக்கிறாங்க.
4: எப்படி இருக்கு, இப்ப நான் ஒரு பராட்டா சாப்பிடுறேன்னா நான் உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், அதாவது சுத்தி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த சூழல், அப்புறம் வந்து அந்த
1: ரவி சொன்னாரு தட்டு எல்லாம் நல்லா இருக்கணும், பராட்டால ஒரு ஸ்மைலி ஃபேஸ் இருக்கணும்,
4: அதை வந்து கொடுக்கற அந்த சேவை கொடுக்கறவங்க
3: வரணும்
4: அதிகமா செஞ்சா என்ன ரொம்ப மிகைப்படுத்தி இருக்குதே, இது வந்து ரொம்ப செயற்கையா இருக்குதே, அந்த மாதிரி தோணும். அதே நேரத்துல அது பேலன்ஸ் சொல்லுவாங்க சமநிலை, அதை எப்படி வந்து
3: அடையிறதுன்றது
4: ஒரு பெரும் சவால்
3: தான். கண்டிப்பா. ஆக நீங்க சொந்த தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது இருக்கிறவங்க தொழில் நீடித்து சிறப்பா போகணும்னு ஆசைப்படுறீங்களா, எது எப்படியோ இன்றைய நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்து அதை நீடித்து கொண்டு போறது எப்படி அப்படிங்கிற தகவல்களை நிபுணர்கள் மற்றும் குழுவினர்கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா.
1: இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் உங்களுக்காக எதிரொலி நிகழ்ச்சி இடம்பெறுகிறது, கண்டிப்பா காண தவறாதீர்கள்.
3: அப்படி உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா கவலையே படாதீங்க, எல்லா பாகங்களையும் முழுமையா மீ வாட்ச் வாயிலா எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு மகிழலாம். இந்த நேரத்தில் ஒலியின் அறிவிப்பறைக்கு வந்து உங்களுடைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட நிர்வாக தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் மற்றும் தயாரிப்பாளர் ஸ்ரீ இருவருக்குமே நன்றி.
2: நன்றி, தேங்க்யூ, நன்றி,
1: நன்றி, நன்றி.
3: வணக்கம் சிகி, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 8:38 ஆகிவிட்டது.
11: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகு முதலாம் தடத்திலும், PIE நோக்கி செல்லும் BKE புக்கெட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூடியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள AGM நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: சிவகாசி படத்தில் இருந்து பாடல கேட்டீங்க. கோவில் ஜி ஆகிய படங்கள் இருந்து பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றன. அதிகமாக இருக்கின்றது. AYEMCE செல்லும் வழியில் கேப்பல் சாலைக்கு பிறகும், ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் சாங்கிக்கு பிறகும், SLEBKE செல்லும் வழியில் TPE அந்த பகுதிக்கு பிறகும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் 9

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: ஈஸி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
5: இந்த பஸ் தான் பிடிசி, உள்ளதான் QMC.
1: வீட்ல விசேஷங்க திரைப்படத்துல இருந்தும்,
6: குறுக்கு பாதையில் மறுச்சி வழியில்,
1: ஐ லவ் இந்தியா திரைப்படத்துல இருந்தும் உங்களுக்காக 90களில் வெளியான விருவிருப்பான பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன.
7: இதுக்கு இடையில நாம சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம், தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்க போறோம், அதோட திரை தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். எங்களோட இணைந்திருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்
1: ரவிஜி,
7: சஜினி.
1: இப்ப வாங்க இன்றைய வானிலைய நாம தெரிஞ்சுக்கலாங்க.
7: இன்று மதிய வேளையில சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தான்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 52-58 இடைப்பட்டிருக்கிறது.
7: வானிலை நிலவரம் ஆதரவு
8: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: எப்பப்பா அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை. அட்டாங்க வாங்க. ஏ அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புண்டகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:14 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். குறிப்பா ECP சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் மரீன் பரேடுக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. TPE SLE செல்லும் வழியில் SLE BKE அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் குறிப்பாக KPE தாம்சன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் September 23 1932 அரசு ஆணையின்படி ஹெஜஸ் மற்றும் நஜத் ஆகிய இரட்டை ராஜ்யங்களும் அவற்றின் சார்பு பகுதிகளும் ஒன்றிணைக்கப்பட்டு சவுதி அரேபியா என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டன.
0: சவுதி அரேபியா பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப தெரிஞ்சு போவாங்க.
7: உலகத்துல 100 விமான நிலையங்கள் உள்ளன. ஆனா ஆக பெரிய விமான நிலையம் சவுதி அரேபியாவில் உள்ளது. அதுதான் கிங் ஃபஹாத் அனைத்துலக விமான நிலையம். இதனுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 980 ஏக்கர் என்று தகவல்கள் கூறுகின்றன.
0: சவுதி அரேபியாவில் நடைபெறும் பழம்பெரும் போட்டிகள்ல ஒன்றுதான் ஒட்டக பந்தய போட்டி. இது இன்று வரை பிரபலமா இருக்கு அப்படின்னு நவீனமான முறையில நடத்தப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. பாரம்பரிய முறையில மனிதர்களை கொண்டு இந்த ஒட்டக பந்தய போட்டியை நடத்தாம இயந்திரங்களை கொண்டு இந்த ஒட்டக பந்தய போட்டியை நடத்துறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
9: வணக்கம் சிங்கே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: வாவ், என்ன விசேஷம்? முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: ராசி இவரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. மனோ ஸ்வர்ணலதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க சிற்பியோட இசையில. அதுக்கு முன்னால வித்யா சாகர், கோபால் ராவ், சௌமியா, சிந்துன்னு பல பேர் பாடிய பாடல் நேதாஜி இவரத்துல இருந்து வந்துச்சு வித்யா சாகரோட இசையில.
1: உங்களுக்காக பாடல் ஒளியேறவிருக்கின்றது. சுஜாதா ஆர் பிரசனா கொண்டு வரும் பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: 173 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இததான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: நிலவரம்.
1: MCEயை நோக்கி செல்லும் AYE CTEக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. SLEயை நோக்கி செல்லும் TPE SLEBKE exit அங்கே வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஒலி 968
6: சினிமா
1: இசை ஞானி இளையராஜா.

0: 1976 வெளிவந்த அன்ன கிளி அப்படிங்கிற படத்துக்கு பிறகு தமிழ் திரைப்பட உலகத்துடைய இசையை மாத்தி அமைச்சாரு இளையராஜா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இசை ஞானின்னு உலக மக்களால போற்றப்படும் இளையராஜாவோட இசையில இரண்டு படங்கள் ஒரே நாள்ல வெளிவரப்போகுது அப்படிங்கிற தகவலும் அண்மையில வந்திருக்கு.
1: ஆமா, அந்த நாள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள். September 25 இந்த திரைப்படங்கள் வெளியாக இருக்கின்றன. கார்த்திக் சுப்பராஜின் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் சனத் நடிப்பில் டார்த்தி திரைப்படம் வெளியாக இருக்கின்றது. அதோடு டி பாலச்சந்திரனின் இயக்கத்தில் தர்ஷன் கணேசன், ரோஜா, கங்கை அமரன் இவர்களின் நடிப்பில் லெனின் பாண்டியன் வெளியாக இருக்கின்றது.
0: டாரத்தி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கனடால ஒரு திரைப்பட விழாவில திரையிடப்பட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எழுந்து கை தட்டினாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவே லெனின் பாண்டியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவின் மார்லன் பிராண்டோ, செவ்வாழியர் அப்படிங்கிற விருது, இதுக்கும் மேல நடிகர் திலகம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பேர் சிவாஜி கணேசன். அவருடைய பேரன் தர்ஷன் கணேசன் நடித்த திரைப்படம்.
1: September 25 இந்த திரைப்படங்கள் வெளியாகின்றன. இந்த திரைப்படங்களை பார்த்துட்டு எது நல்லா இருக்கு அப்படின்னு வர நாட்கள்ல நாங்க உங்களுக்கு சொல்றோங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க.

ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்.

0: நந்தினி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு பிஸ்தா திரைப்படத்துல இருந்து நீங்க பாடல கேட்டிருந்தீங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
2: 9:52 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. TPE SLE செல்லும் வழியில் செலேட்டா வெஸ்ட் லிங்க் ஜலான் காயுக்கு உட்பட்ட பகுதியிலும், CTE AYE செல்லும் வழியில் ஆங்மோகே அவென்யூ 1 மர்ச்சன்ட் சாலை எக்ஸிட் இவ்விடங்களிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ரவி
2: சொல்லுங்க.
0: நான் கேரளா போயிருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அத உங்களோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
2: சொல்லுங்க.
0: அதாவது அங்க இருக்கிற ஒரு விரைவு உணவகத்துல நாம எல்லாரும் வந்து சாப்பிடுவதற்காக போயிருந்தோம்.
2: சரி.
0: அப்ப எல்லாரும் வந்து அவங்களுடைய சாப்பாடு ஆர்டர் பண்ணுவதற்கு அவங்க வந்து வரிசையில நின்னாங்க. நான் போய் அந்த நாற்காலியில அமர்வதற்காக போனேன். அப்ப ஒருத்தர் வந்து அந்த மேசைய தொடச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் வந்து கேட்டாரு, அப்படின்னு சொல்லி, இங்க உட்கார போறியா அப்படின்னு சைகை மொழியில சொன்னாரு. அப்ப எனக்கு அதுல இருந்து புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு அவரால் வந்து வாய் பேச முடியாது அப்படின்னு. அப்ப நானும் வந்து நான் உட்கார போறேன் அப்படின்னு தலைய ஆட்டிட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் அவரை தொடச்சு முடிக்கிற வரைக்கும். அவர் தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சைகை மொழியில நான் அவருக்கு நன்றி சொன்னேன். அவர் அதை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பீதி அடைஞ்ச மாதிரி, பேய பார்த்த மாதிரி
2: திகச்சு போயிட்டாரு.
0: திகச்சு போயிட்டு ரெண்டு வினாடிக்கு பார்த்தாரு. மறுபடியும் அவருக்கு வந்து சைகை மொழியில நான் நன்றி சொன்னேன். அவரை அப்படியே கண் கலங்குற மாதிரி இருந்து, வா வா வந்து உட்காரு உட்காருன்னு வந்து என்ன கையா கை தாங்கலா பிடிச்சி உட்கார வச்சு, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்து பார்த்து உபசரிச்சாரு. நான் வந்து தனியா ஒரு மேசையில அமர்ந்திருந்தேன். அவங்க நான்கு பேரும் வந்து இன்னொரு மேசையில அமர்ந்திருந்தாங்க. இருந்தா சாப்பிடலையா? என்ன சொல்றது தெரியல, என் மனசை வந்து நெகிழ வச்சது அப்படின்னு தான் சொல்லணும்.
2: அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாய் பேச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளேயும் அன்பு அப்படிங்கிற அற்புதமான ஒரு பண்பு இருக்கு. அதை வெளியில கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அதை நீங்க ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் உலக சைகை மொழி தினம்.
0: ஆமா.
2: அதை முன்னிட்டு ஒரு சில வார்த்தைகளாவது இப்படி நம்ம கத்து வச்சு அவங்களோட உரையாடணும்னு சொன்னா அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் நம்புறேன்.
0: இந்த சிந்தனையோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு மற்றொரு வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
2: சஜினி
0: ரவிஜி
2: பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 10, மீடியா கோப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் சேர்ந்து மோசடி தொடர்பான மில்லியன் கணக்கான பக்கங்களுக்கும் கணக்குகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மொத்தம் 3.7 மில்லியன் பக்கங்களும் கணக்குகளும் அகற்றப்பட்டன அல்லது கட்டுப்படுத்தப்பட்டன. அவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தளங்களில் இடம்பெற்றிருந்தன. பெரும்பாலான நடவடிக்கை ஷெல் பேஜஸ் எனும் பக்கங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது. பக்கங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் என்று மெட்டா நிறுவனம் கூறியது. அதில் விளம்பரங்கள் அல்லது விதி மீறும் அம்சங்கள் ஏதும் இருக்காது. ஆனால் மோசடி நடவடிக்கைகளுக்கு உடனடியாக பயன்படுத்தப்படக்கூடிய விதத்தில் அவை தயாராக வைக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. பக்கங்களையும் கணக்குகளையும் முறியடிக்க நிறுவனமும் சிங்கப்பூர் காவல்துறையும் ஈராண்டாய் செயல்படுகின்றன. மோசடி அம்சங்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அகற்றுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்காக இருதரப்புக்கும் இடையே தகவல் பரிமாற்ற பங்காளித்துவம் உருவாக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சாவ், போக்குவரத்து அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இன்னும் நெருக்கமாக செயல்படுவதைப் போல ஒத்துழைப்பும் வளர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆசியான், ஏபெக், அனைத்துலக அமைப்புகள் ஆகியவை பயனுள்ள தளங்கள், தரநிலைகள், நிபுணத்துவம் ஆகியவற்றை நிறுவியிருப்பதாக திரு சியாவ் கூறினார். அந்த முயற்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றார் அவர். நன்றாக செயல்படும் அம்சங்களை இன்னும் பல பொருளாதாரங்களில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். போக்குவரத்து அமைப்புகள் பாதுகாப்பாகவும் திடமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏபெக் போக்குவரத்து அமைச்சர்கள் சந்திப்பில் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்தார். போக்குவரத்து அமைப்புகளின் ஆற்றல் இப்போது உள்கட்டமைப்புகளை மட்டும் சார்ந்திருக்கவில்லை என்றார் அவர். மின்னிலக்க அமைப்புகள் நன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதும் முக்கியம் என்று அவர் சொன்னார். மின்னிலக்க தொடர்புகளை வலுப்படுத்த ஆசியான் நாடுகள் எடுக்கும் சில முயற்சிகளை திரு சியாவ் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார். சிங்கப்பூர் அரசாங்கத் துறையில் பணிகளை முழுமையாக மறுவடிவமைக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது பற்றி ஆராய்கிறது. எனினும் முக்கியமான முடிவுகளுக்கு அரசாங்கத்துறை அதிகாரிகள் பொறுப்பேற்பர் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சர் ஜோசபின் தியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு அனைவருக்குமான மின்னிலக்க பயன்பாடு பற்றிய சிங்கப்பூரின் அணுகுமுறையை திருமதி தியோ பகிர்ந்து கொண்டார். அரசாங்கத்துக்குள் மின்னிலக்க தொடர்பு, அடையாளம், கிளவுட் சேமிப்பகம், தரவு, மின்னிலக்க ஆற்றல் போன்றவற்றில் சிங்கப்பூர் பல ஆண்டாக முதலீடு செய்திருப்பதை அவர் சுட்டினார். அடித்தளத்தை நன்கு பயன்படுத்தி வலுப்படுத்துவது சிங்கப்பூரின் உடனடி சவால் என்று திருமதி தியோ சொன்னார். அரசாங்க அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றுவதற்கும் மக்களுக்கு சிறப்பு சேவை வழங்குவதற்கும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாய் அமைச்சர் கூறினார். அமெரிக்கா, கிரீன்லாந்து, டென்மார்க் ஆகியவை கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. அதன்படி அமெரிக்கா கிரீன்லாந்தில் இன்னும் பெரிய அளவில் இராணுவ படைகளை நிறுத்த முடியும். புவியீர்ப்பு ஏவுகணை மிரட்டல்களிலிருந்து பாதுகாக்க வாஷிங்டன் ஒரு தற்காப்பு அமைப்பை நிறுவலாம் என்றும் உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டது. பிரதேசத்தின் பாதுகாப்பும் மற்ற அனைத்து தீவுகளும் அமெரிக்காவின் நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் வர ஒப்பந்தம் வகை செய்யும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க, ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாயிருந்ததாக திரு ட்ரம்ப் சொன்னார். மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அமெரிக்க சிறப்பு தூதர்கள் ஸ்டீவ் விட்கோஃப், ஜெரட் குஷ்னர், ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி ஆகியோர் அதில் கலந்து கொண்டனர். அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பாக இருந்ததாய் ஈரானிய அதிகாரி ஒருவர் கூறினார். இந்நிலையில் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய போது அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார். ஈரானை துடைத்தொழிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி யோசிப்பதாக அவர் சொன்னார். அமெரிக்க இடைத்தவணை தேர்தலுக்கு பின் போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நம்புவதாக திரு டிரம்ப் பின்னர் கூறினார். தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. 37 நிமிட உரையில் திரு டிரம்ப் அமெரிக்க கொள்கைகளை பற்றி பேசினார். வெனசுவேலா, கியூபா, மெக்சிகோ ஆகிய நாடுகளை அவர் சாடினார். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, உலகில் அமெரிக்கா கொண்டுள்ள பங்கு ஆகிய அம்சங்கள் பற்றியும் திரு டிரம்ப் தமது கருத்துக்களை முன்வைத்தார். ஜப்பானில் வீசிய டூஜான் சூறாவளியால் 7 பேர் மாண்டனர். 5 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புயல் காற்றால் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டன. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சில பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மழை பெய்தது. சுமார் 58,000 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரத்தை இழந்தன. கரை கடந்திருக்கும் டூஜான் சூறாவளியின் சீற்றம் குறைந்துள்ளது. என்றாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை பெய்த மழையால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

சொல்றேன் சொல்றேன், பொறுமையை கடைபிடிச்சா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். இன்று ஆனந்த மாறும் நிகழ்ச்சியில பல விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. ஆனா முக்கியமா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த புதிய நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள் அமைய, அதுவும் அடுத்த 4 மணி நேரம் நல்ல உற்சாகமா இருக்க நான் உங்களுக்காக பல நல்ல பாடல்களை ஒளிபரப்ப போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு தலைப்போட்டி பேசலாம்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம பெருமை சேர்க்கிற மாதிரி பல காரியங்களை ஈடுபடுறோம், பல செயல்கள் செய்யறோம். குறிப்பா சிங்கப்பூரை பிரதிநிதித்து பல பேர் வந்து பல விஷயங்கள் செய்யறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, இப்போ நீங்கள் வந்து ஒன்று சிங்கப்பூரை பிரதிநிதித்து இருக்கலாம், அல்லது பிரதிநிதித்து இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆசை இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சிங்கப்பூரை பிரதிநிதித்து சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்து தரணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த விஷயமா இருக்கும் அதை பற்றி தான் இன்று நம்ம பேச போகிறோம். அதனால் உங்களுக்கு கருத்துக்களை டக்கு டக்குன்னு அனுப்புங்க 9 6 7 8 8 9 6 8 அள்ளி அள்ளி கொடுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. குட் டே பியூட்டி பார்லர் வழங்கும் 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசாக கொடுக்க போகிறேன். அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு முன்பு அள்ளி அர்ஜுனா திரையப்படுத்து பாடலை கேட்டலாமா? இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: அடியோஸ் அமிகோ.
1: பியூர், இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: ராக்ஸ்டார் அனிருத்தின் பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
4: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
4: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அங்க போட்டியாளர்கள் தங்க பதக்கங்களா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேட்கும் போது, ஆமா, நம்மளும் சிங்கப்பூரை பிரதிநிதித்து என்ன செய்யலாம், என்ன செஞ்சா சிங்கப்பூருக்கு வந்து நம்ம பெருமை சேர்த்து தரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதே கேள்வியை உங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சிங்கப்பூரை பிரதிநிதித்து நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு காரியத்தில் ஈடுபடணும், அல்லது ஒரு போட்டியில் விளையாடணும், என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, இங்க சுமதி, உங்களுக்கு எந்த விஷயத்துல பெருமை சேர்த்து தரணும்,
7: என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்திய பெண்கள் என்னென்ன வயசுக்கு 60 வயசு மேல எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், காட்டணும், முடியும், இந்திய பெண்களாலும் முடியும், செய்யணும்னு காட்டணும் ஒரு விருப்பம். அதுக்காகவே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ மசில்ஸ் பில்டப் பண்ணுமோ அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு வரேன்.
6: வாவ் சுமதி, 60 வயசுலையும் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு உங்கள் பாடியை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் நீங்க மட்டும் இல்ல, இந்திய பெண்களை பிரதிநிதித்து நீங்க ஏதாவது ஒரு போட்டியில ஜெயிச்சு பதக்கங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கையில இருக்கேன். அடுத்து சாந்தா.
8: வணக்கம் வணக்கம், ஜுனவே சாந்தா பேசுறேன். சிங்கப்பூரை பிரபலிக்க எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால் சமையல். அதாவது பல இனத்து மக்கள் இங்க இருக்கிறனால நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷனல் இந்தியன், அதாவது தமிழ் ட்ரெடிஷனல் சமையலை எல்லோருக்கும் தெரிவிக்கணும்.
6: சமையல் கலையில் உங்கள் திறனை காட்டி நீங்கள் பெருமை சேர்த்து தரணும்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். சரி, இவங்களை போல நீங்களும் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9678 9 6 8 தொடர்ந்து நம்ம வேகமான பாடல்கள் கேட்க போகிறோம். உற்சாகமாக இருக்க போகிறது இந்த ஆனந்த ஆரம்பம்.
9: போஞ்சா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.

0: வாய்ஸ் திரைப்படுத்திருந்த ஏ ரஹ்மான் இசையில் கார்த்திக் ஜார்ஜ் அனுபமா குழுவினர் பாடியிருந்த அந்த தன்முனைப்பான பாடலை கேட்டிருந்தோம்.
1: வணக்கம் காதர், நான் பானு சாச்சுக்கங்க வந்து அழைக்கிறேன். சிங்கப்பூரை பிரதிநிதிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னு கேட்டால், நம்ம சிங்கப்பூர் தமிழ் பெண்களுக்கு வந்து சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம். அதை முன்னிட்டு நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகி அவங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நல்ல பேச்சாற்றலை வளர்க்க நான் ஆசைப்பட்றேன். இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஏன்னா சில பேருக்கு பயப்படுவாங்க, ஏ எப்படி பேசணும், எதை பேசணும், ரொம்ப தயங்குவாங்க. தயங்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு செயலாக இருக்கும் நான் நம்புகிறேன்.
0: பானு சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ தான் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, இன்று நம்ம என்ன தலைப்போட்டி பேசிட்டு இருக்கோம்னா, நீங்கள் சிங்கப்பூரை பிரதிநிதித்து எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, சிங்கப்பூருக்கு மட்டும் சிங்கப்பூர் மக்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி என்ன ஒரு காரியமாக இருக்கும் கேட்டப்போ பானு சொன்னதை கேட்டிருந்தோம். அடுத்து இங்கே கிளிப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து கார்பந்து விளையாட பிடிக்கும். அவர் அப்போ உல்லன்ஸ் வெலிங்டன் ஃபுட்பால் கிளப்பில் இருந்தார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, அது ஒரே ஒரு வாய்ப்பு கேட்டிருக்காரு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா சிங்கப்பூர் தேசிய அணியில் விளையாட எனக்கு ஆசை காதர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆசையை அப்படி தண்ணீர் ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி நேர்களே, தொடர்ந்து இவங்களை போல நீங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். 9678896868 சிங்கப்பூரை பிரதிநிதித்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பெருமை சேர்க்கிற மாதிரி செய்ய போகிறீங்க, அனுப்பி வைங்க உங்கள் கருத்துக்களை. தொடர்ந்து கேட்கலாம், இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: GED Aircon and Engineering. அழியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
1: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக
4: தேவையில்லை.
1: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவல்லர். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: காலை 10 மணி முதல்
1: பிற்பகல் 2 மணி வரை
0: ஆனந்தம்

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், நுழைவுச்சீட்டுகளுக்கு sistik.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
3: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியா காப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
4: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி, அதாவது நீங்கள் சிங்கப்பூரை பிரதிநிதித்து ஒரு காரியத்தில் ஈடுபடணும், ஒரு விளையாட்டுப் போட்டியில் கலந்துக்கணும், அதாவது சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்வீங்கன்னு கேட்டப்போ பல நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் அனுப்பிச்சிங்க. லில்லி எனக்கு ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
5: காலை வணக்கம் தம்பி காதர், காலை வணக்கம், நலமா இருக்கீங்களாப்பா?
4: நல்லா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா.
5: இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என் மனசில் ரொம்ப நாள் அந்த எண்ணங்கள் இருக்கு.
4: என்னது?
5: நம்ம முதியோர்கள் வந்து தனியா வீடு தானே இருக்காங்கப்பா.
4: ஆமா,
5: அவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ஏன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு டிமேஷ் அது இதுன்னு வருது. அந்த உலகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தணும்.
4: நிச்சயமாக நடத்திடலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வெளியே நடக்குது. மூத்தோருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் கலந்துக்கிற மாதிரி இப்போ தீபாவளி வரப்போதில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து மூத்தோருக்கு தனியாக நம்ம நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சி செய்யணும். நீங்கள் எடுத்து நடத்துறீங்களா லிலி? நீங்கள் எடுத்து நடத்துறீங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. சரி, இன்று உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைத்த அனைத்து நேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன் இந்த தலைப்பை ஒட்டி நம்ம பேசுகிறோன்னா, இப்போ ஜப்பான் நாட்டில் ஆசியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் நம்ம சிங்கப்பூர் போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளில் அவங்க தங்க பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க, வெள்ளி பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம நாட்டை பிரதிநிதித்து அவங்க இந்த விஷயத்த சாதிக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும்.
6: Bob Clearmountain meets with attitude, funky drums from hell. Sign up at the Chrome.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்,
3: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
6: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

பழைய பாடல் விரும்பிகளுக்கு பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

0: இப்போ என்ன பேச போறீங்க காதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக இப்போ பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. பாலும் பழமும் திரைப்படத்தின் பாடல் ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். அடுத்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக தெய்வத்தாய், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படங்கள் வந்து இடம்பெற போகுது. அதே நேரத்தில் இன்று இந்த அங்கமும் இன்னும் கொஞ்சத்துல இடம்பெறும்.
1: இந்த

0: சரி, குறிப்புகளை கொடுக்கற நேரம் வந்தாச்சு. சமீபத்தில் இந்த காணொளியை நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன். இதை பார்க்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு இடம் சிங்கப்பூரில் இருக்கா, அங்கே போய் அவங்க உணவு வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ சமீபத்தில் தான் செப்டம்பர் 18 இந்த இடத்த மூடிட்டாங்க. இது ஒரு பழமையான இடம், சரியா? உணவுன்னு முதல்ல ஒரு குறிப்பு கொடுத்துட்டேன். இது ஒரு பழமையான இடம். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களுக்காக இந்த இடம் திறக்கப்பட்டது. இது ஒரு மெஸ், சரிங்களாங்க? இங்கே வந்து உணவு வாங்குவாங்க. ஒரு பழமையான இடம். நீங்கள் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காணொலி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் என்ன இடம், இந்த இடத்தின் பெயர் என்ன, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம் ஆரம்பம்.
1: இது என்ன நிகழ்ச்சி? காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.

டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

அங்கமலர் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய அமைதி அந்த பாடலை கேட்டுட்டீங்க. இங்கே பாடலை தான் அமைதியான்னு பாடுறாங்க, ஆனால் இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே சத்தமாக இருக்குது. சற்று முன்பே எங்கே இங்கே இடத்துல நான் கொடுத்த குறிப்பிடனா, இது ஒரு பழமையான இடம், இங்கே வந்து உணவு வாங்க வருவாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இராணுவர்களுக்காக இந்த இடம் கட்டப்பட்டதுன்னு கேட்டப்போ, இங்கே பொங்கோல் ஈஸ் கண்டெய்னர் பார்க்கா அப்படின்னு ஜெல்டா சாந்தி எனக்கு இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாம், சமீபத்தில் பொங்கல் ஈஸ் கண்டெய்னர் பார்க்கும் அவங்க மூடினாங்க, ஆனால் அது கிடையாது, அது வந்து இப்போ சமீபத்தில் வந்த ஒரு இடம். நான் சொல்கிறது பழமையான ஒரு இடம், பிரிட்டிஷ்னு சொல்லியிருக்கேன்ல, அதை யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். சில பேர் கிட்டே நெருங்கி வந்துட்டீங்க, சரியான பதில் அனுப்பிட்டுருக்கீங்க, நான் முழுமையாக அந்த பேரை சொல்லலை, எனக்கு குறிப்பாக அந்த பேர் வேணும். அவருன்னு சொல்லிட்டேன், அவருடைய பெயர் என்ன, அவரை வைத்து தான் அந்த நபருடைய பேரை வைத்து தான் அந்த இடமே இருக்குது. நீங்கள் உங்களுடைய பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம், 9678896 8. இவ்வார நட்சத்திரம் பிபி ஸ்ரீனிவாஸ் அவருடைய மற்றொரு பாடல் இப்போ காத்திருந்த கண்கள் திரைப்படுத்தி இடம்பெறும்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட் டே பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
11: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.46 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
12: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: யார் நீ திரையப்படுத்து பி சுசிலா பாடிய பாடல் வேதாவின் இசையில் இடம்பெற்றது. என்றோ கேட்ட ஞாபகம் அங்கத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்து மீண்டும் மீண்டும் அங்கத்தில் பல நாட்கள் கேட்காத ஒரு பாடல் தெய்வம் பேசுமா திரையப்படுத்து இடம்பெற போகுது. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 1983 வெண்ணீராடை நிர்மலா ஏவிஎம் ராஜன் சாவித்ரி நடித்த திரைப்படம் சின்னி சம்பத். இவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்பு இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்காக இந்த ஒரு இடம் கட்டப்பட்டது. அங்கே உணவு விற்பனை செய்வாங்க, பழமையான இடம் சொல்லியிருந்தேன். அந்த இடத்த சொல்லாமல் இருக்கிறதுனால பல பேர் நியூட்டன் கண்டஹார் ஸ்ட்ரீட், ஆனால் அந்த தகவல் உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்தது ஃப்ரான்சிஸ். இதை நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை, இதை நான் பயன்படுத்த போகிறேன் அடுத்த அங்கத்தில். சரி, அந்த மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களாக சொல்லியிருந்தீங்க, லவ் பாசர் கூட சொல்லியிருந்தீங்க. சரி, நான் இப்போ இடத்த சொல்லிடுறேன். இந்த இடம் வந்து ஸ்லேட்டாவில் இருக்குது. இப்போ உங்களுக்கு சுலபமாக அந்த பதில் கிடைச்சிரும். டக்குன்னு அனுப்புங்க, பல பேர் சரியான பதில் அனுப்பிட்டீங்க. நான் யார் முதல்ல இந்த சரியான பதிலை சொல்லியிருக்கான்னு நான் பிறகு சொல்கிறேன். இப்போ வாங்க தெய்வம் பேசுமா திரைப்படுத்து இந்த அருமையான பாடலை கேட்டலாம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சற்று முன்பு மீண்டும் அங்கத்துல நாம தெய்வம் பேசுமா திரைப்படத்து பாடல கேட்டிருந்தோம். லைட் கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இங்க கூகுள் தட்டி பார்க்கும்போது IMDB இந்த திரைப்படம் 1983 வெளியாகிதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு மற்றொரு தகவலை என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த படம் 1971 வெளிவந்தது. இந்த தகவலை பார்த்திபனும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூகுள் அப்பப்போ நம்ப முடியாதுப்பா.
3: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
7: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
9: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
10: ஒலி 9:00.

0: பழமையான இடம், உணவு விற்பனை செய்வாங்க. ஸ்லேட்டாங்கிற அந்த இடத்தின் ஒரு குறிப்பும் கொடுத்துருந்தேன்.
1: வணக்கம் காதர், நீங்கள் குறிப்பிடும் அந்த இடம் போகே அங்கிள் கேன்டீன், பிக்கடலி ஸ்லேட்டாரில் இருந்தது.
0: ஆமாம், போகே அங்கிள். ஏன் போகே அங்கிள்னா அந்த அங்கிளுக்கு பல்லு இல்லை. இதே மாதிரி சரியான பதிலாக பல நேரங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இந்த இடம் வந்து 1969 கட்டப்பட்டது. அப்போ அங்கே குடியிருந்த பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேன்டீனாக இருந்தது, ஒரு மேஸாக இருந்தது. அங்கே வந்து அவங்க உணவு சாப்பிட்டு போவாங்க, தண்ணீர் அருந்துவாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைஃபான், பிறகு முஸ்லீம் உணவு, அது மட்டும் இல்லாமல் அங்கே கோப்பியெல்லாம் அவங்க விற்பனை செய்கிறாங்க. 50 ஆண்டுகள் இந்த போகே அங்கிள் அவர் வந்து இந்த மேஸ், அதாவது இந்த கேன்டீனை நடத்திட்டு இருக்காரு. அவருடைய பேர் வந்து வில்லியம் டோ. அவரோட பேர் வில்லியம் டூ. அந்த அங்கிள் இப்போ அங்கே கிடையாது. ஏன்னா அந்த காணொலிலையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அந்த அங்கிள் இப்போ கிடையாதுன்னு. நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு போயிருக்கலாம், இந்த ஸ்லேட்டா கேம்பில் நீங்கள் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கலாம். அப்படியே இந்த போகே அங்கிள் வில்லியம் டூ அங்கிளோட நீங்கள் உரையாடி இருந்தீங்க, அங்கே போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா அவங்களுடைய நினைவுகளை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளாமல் 9678 8968 அனுப்பி வைங்க. உண்மையிலே ஒரு அழகான இடமாக இருந்தது. நீங்கள் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், போகே அங்கிள் கேன்டீன் போடுங்க, அந்த அழகான இடம் நீங்கள் பார்க்கலாம்.

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட். சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
4: உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
3: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
0: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
5: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
6: சற்று முன்பு எங்கே இங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை, அதுக்கும் மேல குறிப்புகளை கொடுத்து போகே அங்கிள் கேன்டீனை பற்றி சில தகவல்கள் சொல்லியிருந்தேன். அதை கேட்ட பிறகு பல நேர்கள் அங்கே போயிருக்கீங்க, அந்த இடத்துல சாப்பிட்ருக்கீங்க, அந்த அங்கிள் எனக்கு தெரியும்னு எனக்கு செய்திகள் அனுப்பிச்சிருக்கீங்க, சில பேர் எனக்கு புகைப்படங்களும் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தகவலை சொல்லி எனக்கு இந்த மாதிரி மலரும் நினைவுகளை பார்க்கறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களே, நண்பகல் 12 மணி செய்திகள் இடம்பெற போகுது. அங்கேயும் உங்களுக்காக ஒரு போட்டி அங்கே இடம்பெறும். மறந்துடாதீங்க, இன்று புதன்கிழமை குட் டே பியூட்டி பார்லர் வழங்கும் 69 வள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பரிசாக வேணும்னா நீங்கள் தொடர்ந்து வானொலி பக்கமாக இருக்கணும். ஒரு போட்டி அங்கம் இடம்பெற போகுது. 8 மணிக்கு பிற்பகல் 1 மணிக்கு. இப்போ செய்திகளை கேட்கறதுக்கு முன்பு கண்ணால் செய்தி சொல்ல வராங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, தளபதி திரைப்படத்தை இசை ஞானி இளையராஜாவின் இசையில். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கப் ஒளி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பிரதமர் லாரன்ஸ் வாங் பயங்கரவாதம் தொடர்ந்து பெரும் அக்கறையாய் விளங்குவதாக கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் சந்திக்கும் மிரட்டல்கள் இப்போது இன்னும் பல தரப்பட்டவையாக இருப்பதாகவும் அவர் சொன்னார். எஸ்ஜி செக்யூர் இயக்கத்தின் 10th நிறைவு நிகழ்ச்சியில் திரு வாங் அவ்வாறு கூறினார். இதுவரை அதிர்ஷ்டவசமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்று அவர் சொன்னார். பாதுகாப்பு அமைப்புகள் அயராது உழைக்கின்றன என்றார் அவர். ஆபத்து விளைவிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு திட்டங்களை தடுத்து யாரும் காயம் அடைவதற்கு முன் தலையிட்டிருப்பதாக அவர் சொன்னார். சில வேளைகளில் தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுக்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அத்தகைய சம்பவங்கள் வேறு விதமாக முடிந்திருக்கலாம். ஆபத்து எங்கிருந்து எப்போது வரும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது என்றார் பிரதமர். முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. எஸ்ஜி செக்யூர் இயக்கத்தின் அடுத்த கட்டத்தில் முயற்சிகள் முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். குடியிருப்பு பேட்டைகள், பள்ளிகள், வேலையிடங்கள் ஆகிய இடங்களில் மக்களை சென்றடையும் முயற்சிகள் விரிவாக்கம் காணும் என்றார் பிரதமர். உள்துறை அமைச்சு சிங்கப்பூரர்களிடையே மிரட்டல்கள் பற்றிய மெத்தன போக்கும் இளையர்கள் பயங்கரவாத சித்தாந்தத்திற்கு ஆளாவதும் முக்கிய அக்கறைகளாக நீடிப்பதாக கூறியிருக்கிறது. என்றாலும் மக்கள் பொதுவாக மிரட்டல்கள் பற்றி அதிக விழிப்புணர்வு கொண்டிருப்பதாக அது சொன்னது. அதன் தொடர்பில் அமைச்சு செய்தி அறிக்கை வெளியிட்டது. மாறிவரும் மிரட்டல்களுக்கு ஏற்ப தனது ஆலோசனைகளை மறு ஆய்வு செய்யப்போவதாக அமைச்சு கூறியது. குறிப்பாக இளையர்கள் பயங்கரவாத சித்தாந்தத்திற்கு ஆளாவதில் கவனம் செலுத்தப்படும். புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட விளம்பர இயக்கம் அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சு சொன்னது. மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் சேர்ந்து மோசடி தொடர்பான மில்லியன் கணக்கான பக்கங்களுக்கும் கணக்குகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மொத்தம் 3.7 மில்லியன் பக்கங்களும் கணக்குகளும் அகற்றப்பட்டன அல்லது கட்டுப்படுத்தப்பட்டன. அவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களில் இடம்பெற்றிருந்தன. பெரும்பாலான நடவடிக்கை ஷெல் பேஜஸ் என்னும் பக்கங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது. பக்கங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் என்று மெட்டா நிறுவனம் கூறியது. அதில் விளம்பரங்கள் அல்லது விதிமீறும் அம்சங்கள் ஏதும் இருக்காது. ஆனால் மோசடி நடவடிக்கைகளுக்கு உடனடியாக பயன்படுத்தப்படக்கூடிய விதத்தில் அவை தயாராக வைக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. பக்கங்களையும் கணக்குகளையும் முறியடிக்க மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் ஈராண்டாய் செயல்படுகின்றன. மோசடி அம்சங்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அகற்றுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்காக இருதரப்புக்கும் இடையே தகவல் பரிமாற்ற பங்காளித்துவம் உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா, கிரீன்லாந்து, டென்மார்க் ஆகியவை கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பில் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. அதன்படி அமெரிக்கா கிரீன்லாந்தில் இன்னும் பெரிய அளவில் படைகளை நிறுத்த முடியும். புவியீர்ப்பு ஏவுகணை மிரட்டல்களிலிருந்து பாதுகாக்க வாஷிங்டன் ஒரு தற்காப்பு அமைப்பை நிறுவலாம் என்றும் உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டது. பிரதேசத்தின் பாதுகாப்பும் மற்ற அனைத்து தேவைகளும் அமெரிக்காவின் நிரந்தர கட்டுப்பாட்டின் கீழ் வர ஒப்பந்தம் வகை செய்யும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்திற்கு இடையே அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதனை தெரிவித்தார். சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக கூறிய அவர் மற்றொரு சந்திப்பிற்கு திட்டமிடப்படுவதாக குறிப்பிட்டார். கத்தாரைச் சேர்ந்த சமரச பேச்சாளர் மூலம் சந்திப்பு நடைபெற்றதாக ஈரான் பின்னர் சொன்னது. அரசு தந்திர முயற்சிகளை மீண்டும் தொடங்குவதற்கு சந்திப்பு பொன்னான வாய்ப்பு என்று ஈரான் அதிகாரி ஒருவர் கூறினார். எண்ணெய் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. சவுதி அரேபியா முக்கிய குழாய் வழி கச்சா எண்ணெயை மீண்டும் அனுப்புவது அதற்கு காரணம். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் அமெரிக்க ஈரான் போருக்கு அரசு தந்திர தீர்வு காணப்படலாம் என்ற நம்பிக்கை பிறந்திருப்பது மற்றொரு காரணம். சிங்கப்பூர் நேரப்படி காலை 9:19 பிரென்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $99.18 இருந்தது. WTI எண்ணெய் பீப்பாய்க்கு $90.17 இருந்தது. ஜப்பானில் வீசிய டூஜான் சூறாவளியால் 7 பேர் மாண்டனர், 5 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புயல் காற்றால் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்பட்டன. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. சில பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் மழை பெய்தது. சுமார் 58,000 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரத்தை இழந்தன. கரை கடந்திருக்கும் டூஜான் சூறாவளியின் சீற்றம் குறைந்துள்ளது. என்றாலும் ஆபத்து முற்றிலும் நீங்கவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். இதுவரை பெய்த மழையால் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் கூறினர்.
4: சொல்லும் பொருளும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. விலைவாசி உயரும் சூழலில் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகள் குடும்பச் செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: நேர்களே, சரி, இன்னும் கொஞ்சத்துல மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு அங்கம் இடம்பெற போகுது. அதுக்கு முன்பே சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இன்று இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலன்னு முன்னேறித்திருக்கிறாங்க. இப்ப முன்னேறித்திருக்கிறாங்கன்னா உண்மையே நடக்கும். ஏன்னா நேற்று நல்ல மழை, இரவு நேரத்தில் நல்ல மழை, ஜிலு ஜிலு குளுகுளுன்னு இருந்துச்சுப்பா, சந்தோஷமா இருந்தது. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60-95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
4: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் அலைப்பாய்தே திரைப்படுத்தும், ஹேரிஸ் ஜெராஜ் இசையில் 12B திரைப்படுத்தும் பாடல்களை கேட்டோம். சரி, இன்று மூன்றுக்கும் என்ன ஒரு தொடர்பு, அங்கத்தை கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுவோம். நான் ஒரு பொருளை பற்றி மூன்று குறிப்புகளை கொடுக்க போறேன். முதல்ல இரண்டு குறிப்புகள் தான் கொடுப்பேன், அதை வைத்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போம். முதல் குறிப்பு, என்ஜினே இல்லாம ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர்ல என்னால பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் பல மாதங்களுக்கு உப்பு தண்ணியில மிதந்து என்னால வாழ முடியும் அப்படின்னு இந்த இரண்டு குறிப்புகளை கேட்டு இது எந்த பொருளை குறிக்குது, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவா சொல்லலாம். 9678 8968
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சுவாசை நோக்கி செல்லும் ஏஒய் அங்கு கிளைமேட்டி ரோடுக்கு பிறகு நான்காம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

0: பேசாதே.
1: வாயை மூடி பேசவும் திரைப்படுத்தும் ஐ திரைப்படுத்தும் பாடலை கேட்டிருந்தோம். நேர்களை தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாக இருங்க, ஏன்னா இப்போ ஒரு போட்டி எங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று முன்பு நான் கேட்ட கேட்டனா, நான் என்ஜின் இல்லாம 1000 கணக்கான கிலோமீட்டருக்கு என்னால் பயணம் செய்ய முடியும், அது மட்டும் இல்லாமல் பல மாதங்கள் உப்பு தண்ணியில் என்னால் வாழ முடியும்னு நான் இந்த 2 குறிப்பிட கொடுத்து இது எந்த பொருள்னு நான் உங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். எனக்கு பதில்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் சப்மரீன்லாம் சொல்லியிருக்கீங்க, அது தவறான பதில், சப்மரீன் கிடையாது. யோசிச்சு பாருங்கள் இது எந்த பொருள்னு. இதை வந்து ஒரு திரைப்படத்தில் அவர் ப்ராப்பாக பயன்படுத்திப்பார். அந்த திரைப்படம் என்ன என்பதை நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நேரத்தை சரி பார்த்தலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:35. இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221 2 வாரத்தில் 7 நாட்களும்.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.

0: சங்கர் மகாதேவனுடைய குரல்ல நாடோடிகள் தெகடி திரைப்படங்களது பாடல்கள் இடம்பெற்றன. சற்று முன்பு நான் கொடுத்த குறிப்புகள், நான் என்ஜினே இல்லாமல் 1000 கணக்கான கிலோமீட்டரில் பயணிக்க முடியும், இரண்டாவது உப்பு தண்ணியில் அதாவது கடல் தண்ணியில் பல மாதங்களினால் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள். கார்த்திக்
1: வணக்கம். காதர் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பாய்மர கப்பல்.
0: பாய்மர கப்பல் கிடையாது. பிரியா வந்து நீங்களும் கப்பல் சொல்லியிருக்கீங்க, சேலிங் ஷிப், சேலிங் போட் சொல்லியிருக்கீங்க, அது கிடையாது. அதனை அடுத்து எனக்கு மற்றொரு பதில் அனுப்பியிருக்கிறாங்க. லட்சுமி, நீங்கள் வந்து நீர்மூழ்கி கப்பல் சொல்லியிருக்கீங்க, அது கிடையாது. கப்பல் கிடையாது, கப்பலை தாண்டி என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள்.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம்.
5: இன்றைய போட்டி அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், என்னால் என்ஜின் இல்லாமல் 1000 கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். 2வது குறிப்பு, கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் பல மாதங்கள் என்னால் இருக்க முடியும்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க. முகமத் பசீர்.
6: காதர், அந்த பொருள் தேங்காய் கரெக்டா
5: என்பது சரியான பதில். மூர்த்தி, நீங்களும் சரியான பதிலை அனுப்பி வச்சிருக்கீங்க. தேங்காய் என்பது சரியான பதில். யோசிச்சு பாருங்க, தேங்காய் மட்டும்தான் என்ஜின் இல்லாமல் இப்போ நீங்கள் கடலை தூக்கி போட்டிங்கன்னா 1000 கிலோமீட்டரை தாண்டி ஏதோ ஒரு கரையில் போய் சேரும். அந்த கரையில் போய் சேர்த்துக்கு முன்பு எத்தனை மாதங்கள் அது உப்பு தண்ணியில் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு இன்னுமே ஆகாது, அழுவி போகாது, அது அதே மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த தேங்காயை போல தான் நம்ம வாழ்க்கை. நம்ம எங்கே தான் பயணிக்கிறோன்னு தெரியாமல் பயணிச்சிட்ருக்கோம். 1000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கலாம், நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், ஆனால் எப்படியாவது இந்த தேங்காயை மாதிரியே நம்ம கரையை போய் சேர்ந்துருவோம். அழுகி போகாமல் இருக்கணும்னா நம்ம மனசு எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசு எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை அகற்றிட்டு நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் அந்த தேங்காய் மாதிரி அழுகி போகாமல் அதே மாதிரி நம்ம வந்து துடிப்பாக நம்ம கரையை போய் சேருவோம். என்னடா தேங்காய்க்கு ஒரு தத்துவத்தை சொல்கிறியப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படியே தோணுச்சு, அதான் சொல்கிறேன். சரி, இன்றைய அங்கத்தில் பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் மனமான நன்றி. இந்த அங்கத்தில் உங்களுக்கு நோ மணி, அதே மாதிரி நோ ஹனி. ஆனால் வானம் திரையப்படுத்தது நோ மணி நோ ஹனி பாடல ஒளிபரப்பலாம். உங்களுக்கு பரிசு வேணும்னா பிற்பகல் 1 பிறகு குட் டே நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெறும்போது அந்த தொகுப்பில் நீங்கள் பரிசு ஜெயிக்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பமிடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில், 9

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: அடுத்து வரும் வாங்கத்திற்கு ஆதரவு 101 ஸ்ட்ரெங்க் ரோட்டில் அமைந்திருக்கும் குட் டே பியூட்டி பார்லர்.

சிறைச்சாலை, அலைபேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: நம்ம கிட்ட எல்லாம் மோத.
1: நல்ல வைபா இருக்குதுல உங்களுக்காக. வைப் வாசே பாடலை பாடியிருந்தாரு அனிருத் ரவிச்சந்தர். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தில் இடம்பெற்றது அவருடைய இசையில். சரிங்களே, சிங்கப்பூரின் வானிலை அடுத்த மூன்று நாட்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலன்னு முன்னெடுத்திருக்கிறாங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்குங்க. சரி, நல்ல மழை பெய்யட்டும், ஆனால் காற்று இந்த பக்கம் வீசணும். ஏன்னா இந்த பக்கம் வீசினாதான் நீங்கள் இந்த பக்கம் வருவீங்க. உங்களுக்கு குட் டே பியூட்டி பார்லர் வழங்கும் 69 வழி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசாக கொடுக்க காத்துட்ருக்காங்க. அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வி என்ன என்பதை இன்னும் கொஞ்சத்துல உங்ககிட்ட சொல்றேன்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: குட் டே பியூட்டி பார்லர் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆஹா, தலைமுடி பிரச்சனைக்கு என்ன பண்ணு தெரியலையே அப்படின்னு நீங்க தலைமுடியை பிடிச்சி இழுக்காம அடுத்து செல்வராஜ் என்ன சொல்றாருன்னு கேளுங்க.
1: வணக்கங்க, என் பேர் செல்வராஜ். எனக்கு ரொம்ப வருஷமா முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுங்க. நானும் அதை கண்டுக்கல. எங்க வீட்டுல ரேடியோ கேட்கற பழக்கம் இருக்கு. அதுல குட் டே விளம்பரம் வந்து அந்த விளம்பரத்தை கேட்டுதான் நான் இங்க போனோம். நான் முதல் தடவை அவங்க கிட்ட போகும்போது என்னோட முடி கொட்டுற பிரச்சனையை சொன்னேன். முடிய அவங்க பார்த்துட்டு என்னுடைய ஸ்கால்ப்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. முடி கொஞ்சம் அடர்த்தியா வளர்ந்துருக்கு. என்னோட தன்னம்பிக்கை அதிகமாயிருக்கு. முன்னாடி எல்லாம் யாரோடய புதுசா பேசுறேன்னா ரொம்ப கூச்சப்படுவேன். இப்ப கொஞ்சம் முடி அடர்த்தியா வளர்ந்துருக்கிறதுனால என்னுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாக வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக அவங்க சேவையை பார்க்கும்போது இது நம்ம வாய் வார்த்தையாக சொன்னால் புரியாது. அவங்களே குட் டே போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். ரொம்ப சிறப்பாக சேவை செய்கிறாங்க. இந்த வாய்ப்பு அளித்த குட் டே பியூட்டி பார்லருக்கும் ஒலி எஃப்எம்க்கும் நன்றி.
0: செல்வராஜ் சொன்னதை கேட்ட பிறகு நிச்சயமா உங்க தலைமுடி பிரச்சனைக்கு நீங்க குட் டே பியூட்டி பார்லருக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க போய் போகலாம். குட் டே பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ராங் அண்ட் போல்ட்.

0: நேர்கொண்ட பார்வை திரையைப்படுத்தி யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரு காலத்தில் ரப்ப பேனா இருந்து யூ நோ ஹூவா மாறிய பாடகி அவங்க பாடின பாடல்கள் கேட்டிருந்தோம். சரிகளே, இப்ப போட்டி எங்க இடம்பெற போகுது? குட் டே பியூட்டி பாடல் நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெறுதுன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு 69 வெள்ளி மதிப்புள்ள கிளேஸ் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் வேணும்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தா வரிசையில் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாட்டின் பெயரை சொல்லணும். இரண்டாவது, தா வரிசையில் ஒரு கவிஞரின் பெயரை சொல்லணும். மூன்றாவது, தா வரிசையில் ஒரு காய்கறி பெயரை சொல்லணும். இப்போவே நீங்கள் பதிலை வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக சொல்லி அனுப்புங்க. 9688 9688
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி அங்கு ஃபார்ட் ரோட் நுழைவாழ்க்கார்களை வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. துவாசியை நோக்கி செல்லும் பிஐ அங்கு பிகே எக்ஸிட்டுக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: நீ சோ கியூட்.
1: நன்றி சின்ன பொண்ணு, என் பேர் காதர். உங்களுக்காக ஒன்றாக என்டர்டெயின்மென்ட் அவங்க வெளியிட்ட சிங்கிள் பாடல், சின்ன பொண்ணு அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஓகே, சினிமா செய்தி ஒன்று இருக்குது என் கைவசமாக. எத்தனை பேருக்கு அசோக் செல்வன் ரொம்ப பிடிக்கும்? பல ரசிகர்கள் இருப்பீங்க. அசோக் செல்வன் அடுத்து அன்பில் அவன் திரைப்படத்தில் இப்போ நடித்து அந்த படம் வெளியாக இருந்தது, இந்த வாரம் வெளியாக வேண்டியது. அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன், இவங்க யாரும் தெரியல. நீ பேச லைட்டா ஆசை கூட இந்த பாடலுக்கு ஆடிருந்தாங்களே சாயா அப்படிங்கிற கூட, அவங்களும் அசோக் செல்வனும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் தான் அன்பில் அவன். இந்த திரைப்படத்தை போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா எழுதியிருக்கிறாரு. இந்த கதையின் மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கனால இந்த திரைப்படத்தை ஐங்கர இன்டர்நேஷனல் தான் வெளியிடுறாங்க. இந்த வாரம் வெளியாக வேண்டி இருந்தது, ப்ரொமோஷனாக செய்த பிறகு அந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தனால இன்னும் பெரிய அளவில் அதை ரிலீஸ் செய்யணும்னு தயாரிப்பு நிறுவனம் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த திரைப்படத்தை அக்டோபர் 2 திரையரங்கில் வெளியிடப்படும்னு இப்போ தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் கோவிந்த் வசந்தா அருமையான பாடல்களை கொடுத்துருக்காருன்னு எனக்கு என்னுடைய நண்பர் என் தோழி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அந்த பாடலும் கேட்கல, நிச்சயமாக அந்த பாடல்கள் அருமையாக இருக்கும். அதை விட நம்ம அசோக் செல்வன் கடுமையாக உழைக்கின்ற ஒரு நடிகர், அவர் நடித்தார்னா நிச்சயமாக அந்த திரைக்கதையும் சூப்பராக இருக்கும். இந்த திரைப்படத்தை திரையர்களை பார்க்கறதுக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.

0: ஆமாங்க, எல்லாமே மாறும், வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கோம். தங்க விலையும் மாறிக்கிட்டே இருக்குது, தினமும் மாறுது. நேற்று 173.50 சொல்லியிருந்தேன், இன்று 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171.90 மறுபடியும் மாறிடுச்சு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7

0: ஏண்டா
1: சனா சந்தோஷ் நாராயணனுடைய இசையில வா வாத்தியார் திரைப்படுத்தது பாடல் கிடந்தோம். அதுக்கு முன்பே 80கள் சாயல இருந்த ஒரு பாடல் கிட்டதுங்களே, அது பாட்டி திரைப்படுத்தது, இடம்பெற்றது பிரேம்ஜி அமரன் இசையில். குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க வழங்குற 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பரிசா வேணும்னா 3 கேள்விகளை கேட்டிருந்தேன். தாவரிசையில ஒரு தென்கிழக்காசிய நாட்டின் பெயரை சொல்லணும். 2வது கேள்வி, தாவரிசையில ஒரு கவிஞரின் பெயரை சொல்லணும். 3வது கேள்வி, தாவரிசையில் ஒரு காய்கறி பெயரை சொல்லணும். சொல்லப்போ
2: தாவரிசையில ஒரு கவிஞரின் பெயர் தாமரை.
1: கரெக்ட்.
2: தாவரிசையில ஒரு சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி வந்து தாய்லாந்து. தாவரிசையில ஒரு காய்கறி தக்காளி.
1: கரெக்ட். வாழ்த்துக்கள். உங்களுக்கு குட் டே பியூட்டி பார்லர் வழங்கும் 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் பரிசு கிடைக்குது. ராஜி வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்ட ஆங்கிலத்திற்கு ஆதரவு 101 ஸ்ட்ரைங்கன் ரோட்டில் அமைந்திருக்கும் கிரேட் டே பியூட்டிஃபுல்.
1: நேர்களே, எந்த உற்சாகத்தோட ஆரம்பிச்சனோ அதே உற்சாகத்தோட நான் விடைபெறுறேன். இன்னைக்கு காலையில் நம்ம வந்து சிங்கப்பூரை பிரதிநிதித்து நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆசைப்படுவீங்கன்னு கேட்டப்போ உங்க கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனை எடுத்து எங்கே எங்கே அங்கத்தில் இன்று போகே அங்கிள் கேன்டீனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவது அங்கத்தில் நம்ம தேங்காய் பற்றி நான் வந்து மூன்று குறிப்புகளை கொடுத்துருந்தேன். அதனை அடுத்து குட் டே பியூட்டி பாலர் நிறுவனத்தின் ஆதரவில் நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதில் ராஜி ஆ வரிசையில் நான் கேட்ட மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசரை பரிசாக ஜெயிச்சிட்டாங்க. நாளைக்கு யார் வரா தெரியுமா வேலைக்கு? நம்ம ஹலிமா வராங்க, கூடவே நானும் சேர்ந்து நிகழ்ச்சி படிக்க போகிறேன். சரி, நாளைக்கு வருவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க போன்ற விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்துக்குள்ள போகிறாங்க. அதனால் காலை 10 மணிக்கு உங்களை ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி கூறி விடை பெறுவது உங்களுடைய காதல்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: திங்கள்
0: முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
1: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
8: மீடியா காபூலி 9:68 இல் ஹிந்தி பாடல்கள். இட்ஸ் டைம் ஃபார் சம் ஹிந்தி டியூன்ஸ் ஆன் யுவர் ஃபேவரட் ஸ்டேஷன் ஒன்லி 96.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
5: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi numbers on only 968.
7: Welcome friends to the show that never ends. Taking the chance to make you dance. You will move your feet and groove to the beat. So then, which beat would you like? Dosto, kaun sa dance pasand karenge aap? Rumba?
8: No! No!
7: Samba?
8: No! No!
7: Rumba?
8: No!
7: Samba?
8: No!
7: Tequila?
8: No!
7: Tango?
8: No!
7: Charleston?
8: No!
7: Polka?
8: No!
7: No?
8: No!
7: Toh phir kya ho? One!
8: No!

0: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுதே, டேக் அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
1: ப்ரோ உங்களை எல்லா கல்யாணத்திலும் பார்க்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
0: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
6: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
5: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
6: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
5: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
7: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: You're listening to Hindi Numbers on Mediacorp Only 968.
3: Mediacorp Only 968 Hindi Paadalgal.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Maverick Events in production Barangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டி மார்க்கே டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர் நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்
2: ஆமா எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட்
5: பஞ்சதாரா புஞ்சிரிப்பாலில் தங்கம் புஞ்சிரிப்பாலில் தங்கம் புஞ்சிரிப்பாலில்

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தும் மாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை. 9

0: நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடுகளை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: வந்தாய் 100 வயது
0: கேட்டால் தருவோம், சுட சுட விருந்து
8: போடப்பா
0: போட்டுருவோம்.
8: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
0: அப்படி பாடக்கூடாது.
9: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
8: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
8: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
10: ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: இதோ வந்துட்டோம்ல. மாநிலங்கள் வட்டாரங்களுக்கு பயணம் செஞ்சிருக்காரு அண்ணே. உலக பயணத்தை முடிச்ச அண்மையில சீனாவின் ஜன்ஜாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஊரான ஜூஜிக்கு திரும்பி இருக்காரு. இயந்திர நிறுவனத்தை நடத்தும் அவருடைய பயணத்துக்கு மட்டும் அவர் சிங்கப்பூர் காசு எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணிருக்காரு? 1.8 மில்லியன் செலவழிச்சிருக்காருல பாத்தீங்களா? இந்த பயணம் 1993 சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் அவரோட பயணம் ஆரம்பிச்சிருந்திருக்கு. வேலை, குடும்ப, பயணம் அப்படிங்கிற எல்லாத்தையும் சமாளிச்சிருந்திருக்காரு திரு சென். எப்படி கேக்குறீங்களா? 1 மாசம் வீட்டுல இருப்பாரு, அடுத்த மாசம் சாலையில இருப்பாரு. சில நேரங்கள் அவரோட பயணம் சுலபமாக அமையல. 2015 அண்டார்டிகாக்கு போன போது கப்பல மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு, அதனால பயணத்தை பாதியிலே கைவிட்டாரு. அது மட்டுமா என்ன நடந்திருக்கு? அவர் ஆப்பிரிக்காவுக்கு போன போது அவருக்கு மலேரியா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கிரீஸ்ல நிலநடுக்கத்தை எதிர்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2019 கோவிட் காரணமாகவும் பயணம் ரத்தானது. இப்படியாக அங்கும் இங்கும் கால் பதிச்சு கடைசியில ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு சுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு இப்ப மனுஷன். இதுக்கப்புறமாக குடும்பம், பெற்றோர் இவங்களோட நிறைய நேரத்தை செலவுபட போறேன். ஆனா ஒரு விஷயங்க என்னுடைய அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒண்ணுதான், காத்திருக்காதீங்க. நேரோ யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அவர் கத்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு. சரி, உண்மையில மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயம் தான் இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா பல சவால்கள் எல்லாருக்கும் வர மாதிரி தான் வருது. ஆனா அதையும் கண்டது எப்படி போறோம் என்பதா முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி சன் மாதிரி நீங்க ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அதை நடத்துறதுக்கு செயல்படுத்துறதுக்கு முற்படுங்க. ஏன்னா இந்த வருஷம் 2026 முடியறதுக்கு இன்னும் 100 நாள்களுக்கு குறைவாக தான் இருக்கு. ஆக என்ன செய்யுமோ திட்டம் போடுங்க, செயல்படுத்துங்க. அதுக்கு துணையாக நாங்க இருக்கோம் உங்களுக்காக. டீ கடையில 8 மணி வரை ஜாம் ஜாம்னு டீ கடையில டீ ஆத்துறதுக்கு நான் தயார். டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சியும் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க கூட நினைச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கம் அணிஞ்சிருங்க. நல்ல பாடல்களுக்கு நாங்கள் உத்தரவாதம்.

உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு. ஹே ஐயோ ஐயோ கம் டு மீ, ஹே ஐயோ ஐயோ டான்ஸ் வித் மீ, ஹே ஐயோ ஐயோ.

0: Listen to me. Hey, you join in with me. Hey, you come to me. Hey, you sing with me.
1: அருமையான பாடல் ராஜா ராஜாதான்றதுக்காக இடம்பெற்றிருக்கும் பாடல். இளையராஜா வினிசையில் மனுவ எஸ் ஜாரிக்கு கொண்டு வர அந்த பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்க போறோம். நீரம் மாலிமணி 4:16
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கி நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை கருகில வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அடுத்து சாங்கி நோக்கி செல்லும் PIE ECP ஏர்போர்ட் கருகில விபத்து ஏற்பட்டு இருப்பதால 3 தடத்தை தவிர்த்து விடுங்க. அது போல துவாசை நோக்கி செல்லும் PIE Engineer Avenue கருகிலையும் விபத்து ஏற்பட்டு இருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: மெட்ராஸ்

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இவ்வாறு நட்சத்திரமான பின்னணி பாடகர் பி வி ஸ்ரீனிவாசுடைய பாடல்கள் அந்த பாடல் வரிசையில நேற்று
1: காலங்களில் அவள் வசந்தம்
0: இந்த பாடல ஒலியேற்றி இருந்தேன். சரி, இந்த பாடலை பத்தி பி வி ஸ்ரீனிவாஸ் ஒரு பேட்டியில அழகாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. வாங்க லீஸ் அவற்றை கேட்கலாம்.
2: பாவமன்னிப்பு படத்துல காதல் மன்னாதி மன்னன் ஜெமினி கணேஷ் அவர்களுக்கு பாடிய பாடல்.
3: என்ன பாட்டு?
2: இரட்டையர் இசையில் கண்ணதாசரின் கவிதை காலங்களில் வசந்தம்.
3: அது
2: என் வாழ்க்கையில் வசந்தமாகவே வீசிக்கொண்டே இருக்கிறது அந்த பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மலர்களிலே அவள் மல்லிகை. இந்த மல்லிகை என்று சொல்றதா கண்ணதாசன் பெருமை. ஏன்னா எத்தனையோ பூக்கள் இருக்கு மல்லிகையில, இன்டாக்சிகேட்டரி ஸ்மெல், அது பியூட்டி. அதான் பியூட்டி. எல்லாத்திலும் சிறந்தவள் காதலி என்ற சொல்ல அளவுக்கு ரொமான்டிக் சாங்.
0: ஒவ்வொரு பாடலும் பி வி ஸ்ரீனிவாசன் குரல்ல ரொமான்டிக்கா தான் இருக்கும். அப்படி பாடுற பாடல்கள்ல கொஞ்சம் சோகமான பாடல் சொல்லியிருந்தேன். இன்று கொலியேற்ற போறேன்னு ராமு படத்துல இருந்தும், அன்னை தொடர்ந்து போலீஸ்காரி மகள் படத்துல இருந்தும் பாடுகளும்.

0: அரியது.
1: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்

வானொலி வழியாகவோ மீ லிசன் வழியாகவோ ஒலி ஒன்பது அரேட்டோடு இணைஞ்சிருக்கோம் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் மலேசியில நேரம் சரியாக இப்போது 4:34 ஆகின்றது. நீங்களும் பாட உங்க திறமை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கு இந்த கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக பாடம் நிலா எஸ்பி பாலாவும் துளசி மனத்தோட இருக்கக்கூடிய ஜென்சியோட குரலையோ பாடல கேட்கலாமா? கடவுள் அமைத்த மேடை இளையராஜாவின் இசையில் 70களின் காலகட்டத்துக்கு வாங்க ஜோர போயலா. இது டீ கடை, நான் உங்கள் விமலா.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: தொடர்புகொள்ளலாம்.
1: பெரியர்களா இருக்கீங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: வாங்க தங்க விலை நிலவரத்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச காலம் ஆச்சு இந்த பாடல நாம கேட்டு மைக்கேல் மதுரை காமராஜன்
5: பாடி பட்டம் தேடி சன்னல் வெதவோட்டு.
0: இந்த பாடலுக்கு பிறகு யாரெல்லாம் இன்றைக்கு சரியான வேலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களோட பேர் பட்டியலும் பகிர்ந்து கொள்ள போறேன். அதற்கு முன்பாக தங்க விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். DMY ஜுவலர்ஸ் வழங்கும் தங்க விலை நிலவரம், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு விலை குறைஞ்சிருக்கு. 171 வெள்ளி 90 காசு.
6: அதிசய உலகம்.
7: ஒரு பாட்டு காதல் போட்டது அதை கேட்டு
6: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
7: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
6: ஒலி 9:08.

0: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
5: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
5: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
7: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
8: கணபதி, சத்யபாமா, பானு, ராதாகிருஷ்ணன் நாயுடு, அவரோட சகீனா, கேத்தரின், பிரேமா, இஸ்மாயில், சந்திரன், ராணி, ஆர்யா, ஏஜன் என பல நேரில் சொல்லிருக்கீங்க. அவ்வளோ நேரிலோ உணர்வு பூர்வம் பாடியிருக்கீங்க, அதான் ரொம்ப அழகா இருக்கு. முடிஞ்ச இருக்க சிலருடைய குரல் பதிவுகளை ஒலியிற்றா நினைக்கிறேன். சாமித முதல் நேரா சரியா சொல்லிருக்காரு.
9: அந்த படம் நினைக்கிறேன்.
8: அப்படியா ஷான்?
10: ஹாய் விமலா. ஹாய் விமலா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கீங்களா?
10: அடுத்ததாக
8: ராணி,
11: இளைய பூவே
8: என்பதா சரியான பதில். கோழி கோவிதம் இருந்த பாடல் அது. இளையராஜாவின் இசையில் மெலிசை வாசிவன் அந்த பாடலை பாடியிருந்தார். இந்த பாடலை நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம், செப்டம்பர் 23 சுக் சுமிதா அவருடைய நினைவு தினமும் கூட. அவருடைய வேகமான பல பாடல்களை கேட்டிருப்போம், ஆனா இந்த மென்மையான பாடலை கேட்கும் பொழுது அதுல ஒரு தனி இனிமைதான் போங்க. அதுவோ இந்த வரி ரொம்ப அழகா அவங்க புருவத்தை புகழ்ந்து பாடக்கூடிய வரி அமைஞ்சிருந்தது. லீசா மீண்டும் உங்களுக்காக
12: வெளியிட்ட
8: கண்ணழகி செல் சுமிதா நினைவாக.
13: எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு இந்த லெட்டர். உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: இன்றைக்கு மத்தியான நேரத்துல பேய் மழை அப்படின்னு கூட சொல்லலாம். மாறுத செலுத்தும் போது சாலையில ஒண்ணுமே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா நல்ல வேலை இப்ப கொஞ்சம் வானம் தெளிவாக இருக்கு. ஆக இப்ப எப்படி இருக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு அப்படி லேசா பார்க்கலாமே. சிங்கப்பூரின் பிஎஸ்ஆர் எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலைமணி 5:05 நிலவரப்படி வடக்கு பகுதியில 18, மத்திய பகுதியில 38, தெற்கு பகுதியில 48, அதுவே மேற்குல 46, கிழக்குல 47.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: படத்துல இருந்து, ராஜகுமாரின் படத்துல இருந்து பாடல்களை நாம கேட்டு மகிழ்ந்தோம். இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி சித்ரா குழுவினர் அந்த பாடல்களை கொண்டு வந்தாங்க.
1: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. சமூக வலைதளம் பக்கம் போனா எல்லாரும் பேசி இருக்கிறது 100 நியாய்களை பத்தி தான். நேற்றோட செப்டம்பர் 22 ஆரம்பிச்சு இந்த வருஷம் முடிவடைய இன்னும் 100 நியாய்கள் இருக்கு அப்படின்ற செய்தி தான் பலரும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய இந்த 14 வாரங்கள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சேலஞ்ச்ல வேற கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட உடற்பயிற்சி செய்யறதுக்கான சேலஞ்ச்ல குதிங்க, அதுல குதிங்க, இதுல குதிங்கன்னு ஒவ்வொரு ரீலையும் ஒவ்வொரு சவாலா அமைஞ்சிருக்கு. சரி, உங்ககிட்ட ஒரு சவால் கொடுக்கறேன்னு, வருஷம் முடிய இன்னும் 99 நாள்கள் இருக்கு, உங்களுக்கே நீங்க ஒரு சவால் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா என்ன ஒரு சவால் கொடுப்பீங்க? இது வரைக்கும் நான் யோசிச்சு பாக்கலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்ப யோசிக்க டக்குன்னு சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8 இன்னும் 99 தான் இருக்கு, உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம். டீ கடை பக்கம் வாங்க, உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிருக்கேன் உங்கள் விமலா.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: பூந்தோட்ட காவல்காரின் படத்திலிருந்தோ இந்திரன் சந்திரன் படத்திலிருந்தோ இரண்டு பாடல்களை மனோ சித்ரா குழுவினர் கொண்டு வர கேட்டு மகிழ்ந்தோம். நீரு மாலிமணி 5:26
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
3: பிராடலை நோக்கி செல்லும் பாட்லி ரோட் அங்கு மான் வெர்னன் சாலைக்கு அருகில வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அடுத்ததான் MCE நோக்கி செல்லும் AYE அங்கு லோவர் டெல்டா சாலையிலிருந்து பாஸ்டான் அவென்யூ நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
6: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
5: GED ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
7: GED ஏர்கோன் and Engineering. அழையுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDaircon.com.
8: சான் பிரதர்ஸ் சோரிங் 61st டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடி, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61st டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும் September 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து 8 மணி வரை மரினா ஸ்கொயர், 2nd மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.

0: வருஷம் 2026 முடிவடைய இன்னும் 99 நாள் தான் இருக்கு. சமூக வலைதளத்துல ரீல் ரீலா போட்டு தாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருவரும். இந்த சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் நீங்களும் என்ன நினைந்தீங்களா அப்படிலாம் செய்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட சேலஞ்ச் உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நந்தினி
1: வணக்கம். விமலா நந்தினி பேசுறேன். என்ன ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டுட்டீங்க. சரி, இப்ப நான் வந்து எனக்கு தானே சொல்லிக்கிற சேலஞ்ச் என்னன்னா, உடம்பு கொஞ்சம் குறைக்கணும் விமலா. அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 மாசத்துல வந்து ஒரு 10 கிலோ குறையற மாதிரி. அதுக்கு இடையில வந்து தீபாவளி வேற வருது, அது வேற கதை. ஆனா ஒரு 10 கிலோ குறைக்கிற மாதிரி சவால் விட்டுருக்கேன் எனக்கு தானே, நீங்க சொன்னதுக்காக. தேங்க்யூ விமலா.
0: நன்றி நந்தினி. சரி, அவங்க குறைச்ச போறாங்களா, உடல் எடையை குறைக்க போறாங்களா, 10 கிலோகிராம் சொல்லிருக்காங்க. அடுத்ததா தேவகி.
2: வணக்கம் விமலா. நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன நான் செய்வேன்னா, உடல் பயிற்சி தான் விமலா. இந்த 71 இறங்க மாட்டேன் விமலா. சோ எப்படியாச்சும் ஒரு 65 கொண்டு வந்துடும் முயற்சி செய்யறேன்.
0: நடந்துட்டு வர போற விமலா, நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுற விமலா அப்படின்னு சொல்லிருக்காரு. சரி, இது நல்லா இருக்கு. பலர் வந்து இனிப்பான பானங்களை குடிக்கிறது குறைக்க போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிலருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியலையா, உங்களுக்காக குறிப்புகளும் கொடுக்க போறேன். அதனால தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றதையும் தொடர்ந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.

0: இளையராஜாவுடைய பாடல்களை கொண்டாடும் போது நம்முடைய கமல்ஹாசனும் இளையராஜாவுடைய கூட்டணியை நாம தவிர்க்கவே முடியாது. அவ்வளவு அழகழகான பாடல்களை நம்ம கமல்ஹாசனுக்காக இளையராஜா கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட இரண்டு பாடல்களை வெற்றி விழா படத்துல இருந்தோ சிங்கார வேலின் படத்துல இருந்தோ கேட்டோ கொண்டாடணும். நேரம் சரியாக மாலை மணி 5:40 ஆகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை. நல்ல ஏலக்காய் டீ குடிச்சுக்கிட்டே நிகழ்ச்சியை படிச்சுட்டு இருக்கேன் உங்கள் விமலா.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே டவுன் பஸ் சென்னை.
3: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
4: சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணியாச்சு.
0: சரி,
4: இனிப்பு கோபிட்டி எல்லாம் குடிக்கிறது இல்ல, கிரீன் டீ தான் குடிக்கிறோம். அப்படி இருந்தும் குறையல, 80 கிலோ இருக்கேன். ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ குறைச்சா நல்லா இருக்கும் பாக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க
0: என்ன பண்ணலாம். அண்மை காலமா கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கேன். பெரிய ஒரு சவால் தான், அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். புரதச்சத்து புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடு தான் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த புரதச்சத்துக்கு அப்புறம் வந்து இந்த கார்போஹைட்ரேட் சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா, சோறு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. அதனால கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியுது. நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் லக்ஷ்மணன். சரியா, முயற்சி பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஹுசைனுடைய குரல் பதிவு இன்னும் கேட்கல, பாக்கலாம் பாப்போம் என்ன சொல்றாருன்னு.
5: வணக்கம் விமலா, ஹுசைன் பேசுறேன். இந்த 99 நாட்கள்ல நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, இதுவரைக்கும் செஞ்சதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் விரும்புறேன். என்ன செஞ்சேன்னா, ஒரு 5 மாதங்களாக வந்து கொஞ்சம் நல்லா ஓடி நடந்து ஹைக்கிங் பண்ணி கொஞ்சம் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு ஃபிட்னஸ் கொஞ்சம் மெருகேற்றிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 2 மாதங்களாக August 1st September 30 வரைக்கும் ஆக்சுவலி ஒரு சேலஞ்ச் இருக்கு, ரன் ஃபார் எஸ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு 61 கிலோமீட்டர் சேலஞ்ச். 61 கிலோமீட்டர்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. இப்போ ஒரு 430 கிலோமீட்டர்ல இருக்கேன், 500 தொட்டுறோன்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணி பாக்குறேன். ஸோ ஆனால் அதுக்கும் தாண்டி அதையும் தாண்டி வந்து இந்த உடற்பயிற்சியை விட்டுறக்கூடாது, ஃபிட்னஸை விட்டுறக்கூடாது, ஹெல்த்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ ஹோப்ஃபுல்லி அது வந்து நான்
0: கடைப்பாரு அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேங்க. பல கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன், பிறந்தநாள் போயிட்டு இருக்கேன், காது குத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் என்னோட கண்ணாலும் கிடைக்கலையே அப்படின்னு பேர் மட்டும் சொல்லிடாதீங்கன்னு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, மனசு வச்சு அதே நினைச்சிட்டே செய்யுங்களேன், கண்டிப்பா உங்க கண்ணாலன் உங்க கண்ணுல படுவாரு. சரியா, ஆல் தி பெஸ்ட்.

0: அருகில நெரிசல் அதிகமாயிருக்கு. அடுத்துதான் துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ ஆடம் சாலை நுழைவாயில் அந்த பகுதியிலேயோ நெரிசல்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
4: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
5: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
10: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
11: I want to go out and buy phone.
9: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
12: Hi darling, எப்படி இருக்கீங்க?
9: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
1: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சிட்டு

9 நாள்ல இந்த வருஷத்துக்கு டாடாவே சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வருஷம் முழுக்க ஒண்ணுமே செய்யலங்க அப்படின்னு சிலர் யோசிக்கலாம், கவலைப்படலாம். கவலைப்படாதீங்க, இன்னும் 99 நாள்கள் இருக்கு. இவற்றில் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு லேசா சொல்றேன்னு, முடிஞ்ச ஒரு 3 புத்தகத்தை நீங்க படிச்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 14 வாரம் இருக்கு. ராத்திரி ரொம்ப தாமதமா தூங்கி ரொம்ப தாமதமா காலை எந்திரிப்பவரா இருந்தீங்கன்னா 30 நிமிஷம் என்ன சீக்கிரமா எந்திரிச்சு பாருங்களேன் காலையில, அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இன்னும் 99 நாள்கள்ல தீபாவளி வந்துடும், கிறிஸ்துமஸ் எல்லாம் வேற வந்துடும், அதனால சாப்பாடு தடபுடலா இருக்கும் என்பதால இப்பொழுது கொஞ்சம் கட்டுப்பாடோட சாப்பிட போறேன் அப்படின்னு தினா செய்தி அனுப்பிச்சிருக்காரு. நல்ல ஒரு விஷயம். அடுத்ததாக நான் வந்து ஜங்க் ஃபுட்டே இதை சாப்பிட மாட்டேங்க, அது நான் வந்து 99 நாள்கள் வந்து சவால்ல குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நேயர் சாந்தி. சாந்தி ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாளைக்கு செய்யற நாளைக்கு செய்யற அப்படின்னு இந்த தள்ளி போடுறதுக்கு இல்லையா, ஆங்கிலத்துல ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு என்ன செய்யணுமோ அதை டக்கு டக்குனு முடிக்கிறதுக்கு நான் எனக்கு வந்து சவால் கொடுக்க போறேன், சாதிச்சு காட்ட போறேன் அப்படிலாம் செய்தி சொல்லியிருக்காங்க. வா, இப்படியாக பலர் புது புது சவால்களை உங்களுக்கே கொடுத்துருக்கீங்க தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய இந்த பயணத்துல எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். வருஷம் முடியும் போது இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டீங்க வச்சுக்கீங்களா, அப்படியே காலர் தூக்கி விட்டுட்டு வாப்பா 2027 வா அப்படின்னு அழகா நம்ம வரவேற்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. Yeah.

வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். பிரதமர் லாரன்ஸ் வாங் பயங்கரவாதம் தொடர்ந்து பெரும் அக்கறையாய் விளங்குவதாக கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் சந்திக்கும் மிரட்டல்கள் இப்போது இன்னும் பலதரப்பட்டவையாக இருப்பதாகவும் அவர் சொன்னார். எஸ்ஜி சக்யா இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் திரு வாங் அவ்வாறு கூறினார். இதுவரை அதிர்ஷ்டவசமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்று அவர் சொன்னார். பாதுகாப்பு அமைப்புகள் அயராது உழைக்கின்றன என்றார் அவர். ஆபத்து விளைவிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு திட்டங்களை தடுத்து யாரும் காயம் அடைவதற்கு முன் தலையிட்டிருப்பதாக அவர் சொன்னார். சில வேளைகளில் தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுக்க முடிந்ததாய் அவர் குறிப்பிட்டார். அத்தகைய சம்பவங்கள் வேறு விதமாக முடிந்திருக்கலாம். ஆபத்து எங்கிருந்து எப்போது வரும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாது என்றார் பிரதமர். உள்துறை அமைச்சு சிங்கப்பூரர்களிடையே மிரட்டல்கள் பற்றிய மெத்தன போக்கும் இளையர்கள் பயங்கரவாத சித்தாந்தத்திற்கு ஆளாவதும் முக்கிய அக்கறைகளாக நீடிப்பதாய் கூறியிருக்கிறது. என்றாலும் மக்கள் பொதுவாக மிரட்டல்கள் பற்றி அதிக விழிப்புணர்வு கொண்டிருப்பதாய் அது சொன்னது. அதன் தொடர்பில் அமைச்சு செய்தி அறிக்கை வெளியிட்டது. மாறிவரும் மிரட்டல்களுக்கு ஏற்ப தனது ஆலோசனைகளை மறு ஆய்வு செய்யப்போவதாய் அமைச்சு கூறியது. குறிப்பாக இளையர்கள் பயங்கரவாத சித்தாந்தத்திற்கு ஆளாவதில் கவனம் செலுத்தப்படும். புதிய ஒருங்கிணைக்கப்பட்ட விளம்பர இயக்கம் அடுத்த ஆண்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சு சொன்னது. மெட்டா நிறுவனம் சிங்கப்பூர் காவல்துறையுடன் சேர்ந்து மோசடி தொடர்பான மில்லியன் கணக்கான பக்கங்களுக்கும் கணக்குகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மொத்தம் 3.7 மில்லியன் பக்கங்களும் கணக்குகளும் அகற்றப்பட்டன அல்லது கட்டுப்படுத்தப்பட்டன. அவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தளங்களில் இடம்பெற்றிருந்தன. பெரும்பாலான நடவடிக்கை ஷெல் பேஜஸ் எனும் பக்கங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டது. பக்கங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம் என்றது மெட்டா நிறுவனம். அதில் விளம்பரங்கள் அல்லது விதிமீறும் அம்சங்கள் ஏதும் இருக்காது. ஆனால் மோசடி நடவடிக்கைகளுக்கு உடனடியாக பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அவை தயாராக வைக்கப்பட்டதாய் நிறுவனம் கூறியது. பக்கங்களையும் கணக்குகளையும் முறியடிக்க மெட்டா நிறுவனமும் சிங்கப்பூர் காவல்துறையும் ஈராண்டாய் செயல்படுகின்றன. மோசடி அம்சங்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அகற்றுவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்காக இருதரப்புக்கும் இடையே தகவல் பரிமாற்ற பங்காளித்துவம் உருவாக்கப்பட்டது. தென்கிழக்காசிய வட்டாரத்தில் உள்ள சுமார் 30,000 கிராப் ஓட்டுநர்கள், வர்த்தகர்கள் ஆகியோர் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பெறவிருக்கின்றனர். அவர்கள் வர்த்தகத்தை தொடங்க அல்லது மேம்படுத்த அது வாய்ப்பளிக்கும். கூடுதல் வருமானம் ஈட்டும் வழிகளை ஆராயவும் எதிர்காலத்துக்கான திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் பயிற்சி உதவும். ஓபன் ஏஐயின் புதிய பயிற்சி திட்டம் சிங்கப்பூரில் தொடங்கும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வட்டார நாடுகளுக்கு விரிவாக்கப்படும். சேட் ஜிபிடி வழியாக வர்த்தகங்களுக்கான புதிய யோசனைகளையும் விளம்பர திட்டங்களையும் உருவாக்க பங்கேற்பாளர்களுக்கு கற்றுத்தரப்படும். அவர்கள் சேட் ஜிபிடியை 3 மாதம் இலவசமாக பயன்படுத்தலாம். தொழில்நுட்பம் போக்குவரத்து துறையை மாற்றி வருகிறது. தானியக்க வாகனங்கள் சிங்கப்பூரில் இன்னும் பெரிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்கொள்ள புதிய முயற்சி எடுக்கப்படுகிறது. துவாஸ் துறைமுகத்தில் வேலையின் போது கடலில் விழுந்த 2 ஊழியர்கள் மாண்டனர். சம்பவம் நேற்று காலையில் நடந்தது. பிஎஸ்ஏ சிங்கப்பூர் நிறுவனம் சிஎன்ஐவிடம் தகவல் தெரிவித்தது. சம்பவ இடத்தில் ஒருவர் மாண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னொருவர் இங்தெங்ஃபோங் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மாண்டார். விசாரணை நடைபெறுவதாக பிஎஸ்ஏ பேச்சாளர் தெரிவித்தார். சிரமமான காலகட்டத்தில் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதாய் பிஎஸ்ஏ கூறியது. இவ்வாண்டின் முதல் பாதியில் வேலையிட மரணங்களின் எண்ணிக்கை 21க்கு அதிகரித்துள்ளது. விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கான தண்டனையை மனிதவள அமைச்சு ஜூன் மாதம் கடுமையாக்கியது. சிங்கப்பூரின் அடிப்படை பணவீக்கம் ஈராண்டு காணாத வகையில் கடந்த மாதம் 2.2% உயர்ந்துள்ளது. சேவைகள், சில்லறை விற்பனைப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றின் விலை அதிகரித்தது அதற்கு காரணம்.
சேவைத்துறையில் பணவீக்கம் 2 விழுக்காட்டுக்கு உயர்ந்தது. விமான கட்டணமும் தனியார் வாடகை வாகன கட்டணமும் வேகமாக அதிகரித்தன. உணவுக்கான பணவீக்கம் 2.3 விழுக்காடாக பதிவானது. ஒட்டுமொத்த பணவீக்கம் 2.0 விழுக்காட்டை எட்டியுள்ளது. வரும் மாதங்களில் விலைவாசி மேலும் அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உலக அளவில் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிக்கிறது. மோசமான வானிலையால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படலாம். அதனால் சிங்கப்பூர் இறக்குமதி செய்யும் உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும். சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் 4 கூட்டுரிமை வீடுகள் விற்கப்பட்டுள்ளன. இன்று நடந்த ஏலத்தில் அவை விற்கப்பட்டன. எஞ்சிய 15 கூட்டுரிமை வீடுகளில் பெரும்பாலானவற்றில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. சவுத் பீச் ரெசிடென்சஸ் பகுதியில் உள்ள 4.5 வீடு 25.3 மில்லியன் வெள்ளி என்று விலை வைக்கப்பட்டிருந்தது. மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 80க்கும் அதிகமான சொத்துக்கள் இம்மாதம் முதல் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை விற்பனைக்கு விடப்படும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
0: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
8: ரெடிதான் வரவா.
7: வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. 6 மணி செய்திகளுக்கு வருக தொடர்ந்து இடம்பெறுகின்றது டீ கடை. உங்களுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரதிமா பாடல் ஒலியிருந்தோம். நம்முடைய சாய் அபியங்கருடைய தனி இசை பாடல இருந்து ஆல்பத்தில இருந்து அந்த பாடல் ஒலித்தது தொடர்ந்து கேட்டு
8: வந்தீங்கன்னா
7: யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில அவரே பாடியிருக்கும் பாடல் ராஜாஸ் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு இசை வட்டில இருந்து அந்த பாடல் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி
9: தம்பி வாசுதேவ.
7: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாடலை முழுசா கேட்க போறோம். அதோட இன்றைக்கு நான் ஒரு விஷயமா மாற இருக்கின்றேன். குறிப்புகள்லாம் காத்துட்டே இருக்கு, அதனால வானொலி பக்கமா இணைச்சிருங்க. நம்ம நேர்களுக்காக மன்மதன் திரிக்கை இடம்பெற்றிருக்கும் பாடல் யுவன் சங்கர் ராஜாவுடைய சில சங்கர் மகாதேவன் ஸ்ரீராம்.

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
0: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
0: போனே? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
0: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இவன் சங்கர் ராஜா இசையமைச்சு பாடியிருந்த பாடல் ராஜாஸ் பிளேலிஸ்ட் என்ற இசைவட்டிலிருந்து பாடல் நாம கேட்டோம். ராஜா சொல்லும்போது அன்பில்தான், மெல்பர்ன்ல அவருடைய கலை நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது தமிழ்ல தெலுங்குலயும். அதன் பிறகு நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு, என்ன என்பதை 7 மணிக்கு அப்புறமா சொல்றேன். தொடர்ந்து வானொலி பக்கம் அடைஞ்சிருங்க.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசி நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலை கருகில விபத்து ஏற்பட்டிருக்கு, முதல் தடத்தை தவிர்த்து விடுங்க. ECP நோக்கி செல்லும் MCE டனல் அங்கு ECP சாங்கி கருகில வாகனம் விபத்துக்குள்ளாக இருப்பதால முதல் தடத்தை தவிர்த்து விடுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
0: கண்டுபிடிக்க நீங்க தயாரா? இன்றைக்கு நான் ஒரு பொருளாக மாறி இருக்கேன். 1911 ஆகஸ்ட் மாசம் 21 என்ன ஒருத்தர் திருடிட்டாரு. இதனால வரைக்கும் நான் சும்மாதான் இருந்தேன். என்ன திருடனதுக்கு அப்புறமா நான் எங்க போனேன் இலர தேட ஆரம்பிக்க உலக புகழ் பெற ஆரம்பிச்சிட்டேன். நான் யார் என்பதா இன்றைக்கான கேள்வி. என்ன திருடி என்ன உலக புகழ் பெற வைத்த அந்த திருடன் பேர் வந்து வின்சென்கோ புருகிஸ் என்பதுதான். சரியா சொல்றேன் தெரியல, இல்ல வின்சென்கோ புருகியா என்பதா அவருடைய பேர் அமைஞ்சிருக்கு. அவர் வந்து என்ன அப்படி திருடி அவருடைய கோட்குள்ள அப்படி மறைச்சு வச்சு அப்படி நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாம் தேடி என்ன கண்டுபிடிச்சாங்க. நான் யார் அப்படின்னு உங்களால கணிக்க முடியுதா? முடிஞ்சுனா வாங்க சவாலுக்கு. நீங்க தயார்னா 9 6 7 8 8 9 6 8 என்று எனக்கு விமலா எனக்கு உங்க செய்திகளை பதில்களை அனுப்பி வச்சிருங்க. பாத்துருவோம்.

0: தம்பி வாசுதேவன். கூர்ந்து கவனிப்பா.
1: இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைபேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: நம்ம கிட்ட எல்லாம் மோத.
1: வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அண்மையில காலையில ஒரு செய்தி படிச்சு பார்த்து அது கண்டிப்பா வாய்ப்பே இருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தோணுச்சு என்னாச்சுன்னா, அனிருத் இசைச்சிருந்தாலே அந்த பாடல அவருடைய அடுத்த திரைப்படமாக எம் எஸ் சுப்புலட்சுமியோட வாழ்க்கை வரலாறு அமைய போகுது அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அந்த திரைப்படத்துல நம்முடைய ராஷ்மிகா மந்தனா எம் எஸ் சுப்புலட்சுமியா நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்கு. படத்துக்கு இசை வந்து நம்ம அனிருத் நாங்க, எனக்கு அப்படியே புரியல, வாய்ப்பே இல்லையே, இருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. நல்லா இசையம்பாரு, ரொம்ப நல்லா இசையம்பாரு. அண்மையில கூட நம்ம டிசிக்குலாம் ரொம்ப நல்லா சிறப்பா இசையமைச்சிருந்தாரு நம்ம அனிருத். ஆனா எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுக்கு அனிருத்தா அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு கேள்வி இருந்தாலும் பாக்கலாம், இது உண்மையா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மணி சர்மாவின் இசையில் இரண்டு பாடல்களை கேட்டோம். எழுமலை படத்திலிருந்து போக்கிரி படத்திலிருந்து பாடல்கள் தொழிலா ஒலித்தன.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் 4:41 ஆகின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE தாம்ச சாலை கருகில விபத்து ஏற்பட்டு இருக்கு. அடுத்ததான் சாங்கி நோக்கி செல்லும் ACP மரின் பரேட்ல இருந்து ஸ்பாட் சாலை நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க.
5: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
7: ஆவி பறக்கும் டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
8: ஆவி பறக்கும் டீக்கடை.
0: டீக்கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம் நித்யா. அடுத்த வார திங்கிழமை கொரியால இருந்து வந்து சேர்ந்து டீக்கடை பக்கமா வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போமே. சரி, இன்றைக்கான கேள்விக்கு பல நேர்கள் சரியான பதில சொல்ல முயற்சி செய்திருக்கீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேர்ல்ட் கப் ட்ரோஃபியாக இருக்கலாமோ, பரிசாக இருக்கலாமோ அப்படிலாம் குறிப்பிட்டிருக்காரு. நல்ல முயற்சி நண்பா, நல்ல முயற்சி. அடுத்த டைனோசோருடைய அந்த என்ன சொல்லுவாங்க, எலும்பு கூடாக இருக்கும் அப்படின்னு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க நேயர் சுரேஷ். நல்ல ஒரு முயற்சி நண்பா. டைனோசோரோட எலும்பு கூடா தூக்குற அளவுக்கு நம்ம எங்க எந்த லாரியை கொண்டு வரணும்னு தெரியல. அடுத்ததாக எம்பையர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த பொறிகளாக இருக்கலாம், அந்த மாதிரி புகழ்பெற்ற நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதுவாக இருக்கும்னு நம்ம ஜெயா சொல்லியிருக்காங்க. இப்படியாக பதில்லாம் வந்திருந்தாலும் என்ன சரியான பதில் என்ன என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தை சொல்ல போறேன். இன்னும் பல நீர்கள் சரியான பதில் சொல்லி கலக்கிருக்காங்க. பதில் தெரிஞ்சுக்கணுமா? வானொலி பக்கம் அணிஞ்சிருங்க. இப்போ வாங்க ஜிவி பிரகாஷ் குமார் குழுவினர் கொண்டு வரும் பாடல். நடிகர் விஜய் சந்தானம் இணைஞ்சு பாடியிருக்காங்க. வாங்க நான் கேட்கலாம்.

டே மச்சான், என்னடா பொண்ணு அவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: கிங்ஸ் ஆன இரண்டு பாடல்களை கேட்டோம். முகமூடி படத்துல இருந்து தலைவா படத்துல இருந்து பாடல்கள்
1: ஒலித்தன.
0: என்ன கொஞ்சம் நேரத்தில் கேள்விக்கான சரியான பதில் தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக நிலவரங்கள். இதோ SLA நோக்கி செல்லும் TPE டம்பனிஸ் அவென்யூ 10 கடைகள் விபத்து ஏற்பட்டு இருப்பதால டம்பனிஸ் அவென்யூ 7 நெடுக நெரிசல் அதிகமாக இருக்கு. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்த்து விடுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம் ஹில்.
0: ஒரு சிப் நிறைய சிறப்பு. மனச திருடனா காதல் வரும், பொருளை திருடனா புகழ் வரும்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
6: திருடாதே திருடாதே என் நெஞ்சம் வேண்டும் எனக்கு.
0: இன்று காணி குறிப்புகள். 1911 வருஷம் ஆகஸ்ட் 21 தேதி சும்மா இருந்த என்ன ஒருத்தர் திருடிட்டாரு. அவரு பேரு வின்சென்கோ புழிகியா என்பவர். அவருடைய கோட்ல என்ன அப்படி பதுக்கி வச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டாரு. 2 வருஷமா எல்லாரும் தேடோ தேடினு தேட அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். அதன் பிறகுதான் என்ன எல்லாரும் கவனிக்கவே ஆரம்பிச்சாங்க. யார் நானு அப்படின்னு கேட்டு போயிடு. சரியான பதில அசோக் குமார் முதல் நேரம் டக்குன்னு அனுப்பிடுறாரு. அவரோட GFRY என்னங்க உங்க பேரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களோட பவானி, தினேஷ் துரை, அப்புறம் திவ்யாஷ் துரை, பிரியா, எழிலரசன், ராஜு, ஃபத்திமா மஜித், சாமுவல், கார்த்திக், ராதகுமாரி, மணி, ஸ்காய் ப்ளூ, அன்பு, மைமூன் என பலர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. விட்டீங்கப்பா சரியான பதில் என்ன அப்படின்னு நான் சொல்றது பதிலா ரியா சொல்றாங்க கேட்கலாம்.
7: குட் ஈவினிங் விமலா.
0: வணக்கம்.
7: கேட்டதுக்கான பதில் வந்துட்டு மோனலிசா பெயிண்டிங்.
0: எழிலரசன்.
8: வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
8: ஆன்சர் வந்து மோனாலிசா டிராவிங் நினைக்கிறேன்
0: என்பதுதான் சரியான பதில். மோனாலிசா லினாடோ டா வின்சி வரைந்த அந்த மோனாலிசாவுடைய ஓவியம் சும்மாதான் இருந்திருக்குங்க அந்த மியூசியத்துல. ஆனா ஒருத்தர் திருட ஆரம்பி

அதை தேடி போக அந்த ஓவியம் புகழ் பெற ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்களா, ஒரு கெட்டதுலயோ நல்லது நடக்கோ என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். அதனால உங்க பொருள் ஏதாவது அடுத்த காண போச்சுன்னா கவலைப்படாதீங்க, திரும்ப வரும்போது ஓஹோன்னு புகழ் பெற ஆரம்பிச்சிருங்க நீங்க, அல்லது உங்க பொருள் மன திருடு.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர். நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:07 மீரா காப்பொலி. 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். எஸ்ஜி சக்யா இயக்கம் அதன் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்த உள்ளது. பள்ளிகள், வேலையிடங்கள் மட்டுமல்ல அக்கம் பக்க வட்டாரங்களிலும் மக்களை சென்றடைய புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எஸ்ஜி சக்யா இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் அடுத்த கட்ட திட்டங்களை பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்தார். சிங்கப்பூரர்கள் பாதுகாப்பான சூழலுக்கு பழகிவிட்டதாய் திரு வாங் கூறினார். ஒரு தாக்குதல் நடந்தால் சம்பவ இடத்தில் அதை சமாளிப்பதில் சிங்கப்பூரர்களுக்கும் பங்கு உண்டு என்று அவர் வலியுறுத்தினார். அதை நினைவூட்ட எஸ்ஜி சக்யா இயக்கம் ஒரு கண்காட்சி நடத்தியது. டெம்பனி சாப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கண்காட்சியை பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட சேட்பாட் ஒன்றை சோதித்து பார்க்கவும் எஸ்ஜி சக்யா இயக்கம் திட்டமிடுகிறது. விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபடுவோர் கூடுதல் தகவல்களை பெற அது உதவும். தென்கிழக்காசிய வட்டாரத்தில் உள்ள சுமார் 30,000 கிராப் ஓட்டுநர்கள், வர்த்தகர்கள் ஆகியோர் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பெறவிருக்கின்றனர். அவர்கள் வர்த்தகத்தை தொடங்க அல்லது மேம்படுத்த அது வாய்ப்பளிக்கும். கூடுதல் வருமானம் ஈட்டும் வழிகளை ஆராயவும் எதிர்காலத்துக்கான திறன்களை வளர்த்து கொள்ளவும் பயிற்சி உதவும். ஓபன் ஏஐயின் புதிய பயிற்சி திட்டம் சிங்கப்பூரில் தொடங்கும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வட்டார நாடுகளுக்கு விரிவாக்கப்படும். சேட் ஜிபிடி வழியாக வர்த்தகங்களுக்கான புதிய யோசனைகளையும் விளம்பர திட்டங்களையும் உருவாக்க பங்கேற்பாளர்களுக்கு கற்றுத்தரப்படும். அவர்கள் சேட் ஜிபிடியை 3 மாதம் இலவசமாக பயன்படுத்தலாம். தொழில்நுட்பம் போக்குவரத்து துறையை மாற்றி வருகிறது. தானியக்க வாகனங்கள் சிங்கப்பூரில் இன்னும் பெரிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்கொள்ள புதிய முயற்சி எடுக்கப்படுகிறது. பாலர் பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்துவது, ஆசிரியர்களின் திறமையை மெருகேற்றுவது உள்ளிட்டவற்றில் புதிய அனைத்துலக ஆலோசனைக் குழு உதவவிருக்கிறது. கற்பிக்கும் முறையை செம்மையாக்குவது உள்ளிட்டவற்றின் படி சிங்கப்பூர் பாலர் கல்வித்துறையை சீரமைக்க முயற்சி செய்கிறது. இவ்வேளையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, ஹாங்காங், தென்கொரியா, பிரிட்டன் ஆகியவற்றின் 5 நிபுணர்கள் புதிய ஆலோசனைக் குழுவில் இருப்பார்கள். சமுதாய குடும்ப மேம்பாட்டுக்கான மூத்த துணை அமைச்சர் கோபெய்மின் குழுவை வழிநடத்துவார். சிங்கப்பூரின் தரமான பாலர் பள்ளிகளுக்கான வழிகாட்டி திட்டத்துக்கு குழு ஆலோசனை வழங்கும். புதிய போக்குகள், சிறந்த நடைமுறைகள், உத்திகள் ஆகியவற்றையும் அது பகிர்ந்து கொள்ளும். 5 நிபுணர்களும் 3 ஆண்டுக்கு சேவையாற்றுவார்கள். தங்களின் கடை தொகுதி இருந்த இடத்தில் அமையவிருக்கும் புதிய அரங்கை நிர்வகிக்க நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். 1,000 இருக்கைகள் கொண்ட அரங்கு 2030ஆம் ஆண்டு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனுபவம் உள்ள உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்துக்கு 20 ஆண்டு வரை அடிப்படை வாடகை கழிவு வழங்கப்படும். தரமான வெளிநாட்டு கலைப்படைப்புகளை சிங்கப்பூருக்கு கொண்டு வருவது, உள்ளூர் கலைக்குழுக்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது, இவை இரண்டுமே நிறுவனத்தின் முக்கிய பணியாக இருக்கும். லாப நோக்கமற்ற உள்ளூர் கலை நிறுவனங்களுக்கு குறைவான கட்டணங்களை விதிப்பதோடு இணை தயாரிப்புகள், வழிகாட்டுதல் போன்ற திட்டங்களையும் நிறுவனம் அறிமுகம் செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்தின் பெயர் அறிவிக்கப்படும். துவாஸ் துறைமுகத்தில் வேலையின் போது கடலில் விழுந்த 2 ஊழியர்கள் மாண்டனர். சம்பவம் நேற்று காலையில் நடந்தது. பிஎஸ்ஏ சிங்கப்பூர் நிறுவனம் சிஎன்ஐவிடம் தகவல் தெரிவித்தது. சம்பவ இடத்தில் ஒருவர் மாண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னொருவர் இங்தெங்ஃபோங் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மாண்டார். விசாரணை நடைபெறுவதாய் பிஎஸ்ஏ பேச்சாளர் தெரிவித்தார். சிரமமான காலகட்டத்தில் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதாய் பிஎஸ்ஏ கூறியது. இவ்வாண்டின் முதல் பாதியில் வேலையிட மரணங்களின் எண்ணிக்கை 21க்கு அதிகரித்திருக்கிறது. விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கான தண்டனையை மனிதவள அமைச்சு ஜூன் மாதம் கடுமையாக்கியது. சிங்கப்பூரின் அடிப்படை பணவீக்கம் ஈராண்டு காணாத வகையில் கடந்த மாதம் 2.2 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. சேவைகள், சில்லறை விற்பனை பொருட்கள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றின் விலை அதிகரித்தது அதற்கு காரணம். சேவை துறையில் பணவீக்கம் 2 உயர்ந்தது. விமான கட்டணமும் தனியார் வாடகை வாகன கட்டணமும் வேகமாக அதிகரித்தன. உணவுக்கான பணவீக்கம் 2.3 பதிவானது. ஒட்டுமொத்த பணவீக்கம் 2.3 எட்டியிருக்கிறது. வரும் மாதங்களில் விலைவாசி மேலும் அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உலக அளவில் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிக்கிறது. மோசமான வானிலையால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்படலாம். அதனால் சிங்கப்பூர் இறக்குமதி செய்யும் உணவுப் பொருட்களின் விலை உயரக்கூடும்.
0: சொல்லும் பொருளும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. விலைவாசி உயரும் சூழலில் சமூக மேம்பாட்டு பற்றுச்சீட்டுகள் குடும்ப செலவுகளை சமாளிக்க உதவுகின்றன. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
5: மாலை 4 முதல் 8 வரை டீ கடை ஆதரவு.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
8: 7 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது டீ கடை. மின்னிலை படத்தில் இருந்து ஹரி ஜெயராஜின் செயல் பாடல கேட்டும் தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா, ஆடுகளம் படத்தில் இருந்து பாடல் இடம்பெறவும் காத்திருக்கு. 6 மணி நிகழ்ச்சியின் பொழுது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இளையராஜா அண்மையில மெல்போர்ன்ல நிகழ்ச்சி படிச்சிருந்தாரு இல்லையா, அதன் தொடர்புல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. என்ன என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். அதோடு சேர்த்து இளையராஜாவின் குரல்ல அந்த பாடலும் காத்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னால ஷாஜஹான் படத்துல இருந்து மணி சர்மாவின் இசையில் வைரமுத்தின் வரிகள்ல இந்த இரவு பொழுதுக்கு ஏற்ற உகந்த பாடல ஒன்றான ஹரிஷ் ராகவேந்திராவின் குரல்ல பாடல கேட்கலாமா?

0: போக்குவரத்து நிலவரம்.
1: உள்ளசை நோக்கி செல்லும் பிகே உள்ள சாலையிலிருந்து எஸ்எல்இ நெடுக நீர்சல் அதிகமா இருக்கு. அதுபோல துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ சிடி எஸ்எல்இலிருந்து ஜலான் யூனோஸ் நெடுக நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க, சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
4: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா?
6: பாட்டி தங்க சில
4: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
1: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிறு நிறைய சிறப்பு.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. ராஜா
3: ராஜா ராஜா தி ராஜன் ராஜா.
2: தன்னுடைய சினிமா பயணத்தின் 50 ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில உலகெங்கும் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருக்காரு இளைய ராஜா. போன வார இறுதியில மெல்பர்ன்ல அவருடைய இசை நிகழ்ச்சி தமிழ் தெலுங்கு மொழியிலே இடம்பெற்றிருந்தது. அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேற்று.
4: பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார்.
2: இளையராஜாவுடைய 50 ஆண்டு கால பயணத்தை ஒரு சிறப்பான தபால் தலை அல்லது அஞ்சல் முத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனை வெளியிட்டு அவருடைய அந்த பயணத்தை, சிறப்பான பயணத்தை கௌரவிக்கும் வகையில விக்டோரியாவின் அரசாங்கத்தின் நிதி அமைச்சரும் மதிப்புக்குரிய என்வர் அண்டாக என்பவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து தபால் தலை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இளையராஜாவுக்காக. அந்த நிகழ்வின் போது இளையராஜா ஆங்கிலத்துல உரையாற்றியிருக்காரு, அந்த பகுதியை லேச கேட்கலாமே.
5: வணக்கம். I stand before you today with a heart filled with gratitude. 50 years in music is a long journey. When I look back, I don't see 50 years. I see music. I see the countless people who gave their life to that music. The artists who worked with me and generations of listeners who welcomed my compositions into their homes, their celebrations and their prayers, their memories and their lives. To be honored here in the Parliament of Victoria and to have this journey commemorated through a ceremonial stamp release, it's very, very touching.
2: தமிழ்நாட்டுல ஒரு சின்ன தொலைதூர கிராமத்துல பிறந்து ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துல கௌரவிக்கப்படுறது உண்மையிலேயே நிகழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய இசைக்கு உயிர் கொடுத்த எண்ணற்ற மக்களுக்கும், என்னுடைய அருகில் பயணித்த கலைஞர்களுக்கும், என்னுடைய இசை அமைப்புகளை வரவேற்ற தலைமுறை கடந்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு உரையாற்றி இருந்தாரு, நன்றி உரையை சொல்லியிருந்தாரு இளையராஜா. இன்னும் பல வெற்றிகளை அவராடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. இளையராஜாவின் குரல்ல அவதாரம் படத்துல இருந்தோ, விடுதலை படத்துல இருந்தோ, இரண்டு பாடல ஒன்று மீன் ஒன்றா கேட்டு மகிழ்ந்தோ. நீரும் சரியாக 7:41 ஆகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கட, நான் உங்கள் விமலா.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே.
0: இப்போது 171 வெள்ளி, 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: MCE நோக்கி செல்லும் AY யுவாஜிங் சாலைக்கு அருகில வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அடுத்ததா SLE நோக்கி செல்லும் TPE பொங்கல் சாலையிலிருந்து டெம்பனிஸ் அவென்யூ 7 நெடுக நெரிசல் அதிகமா இருக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. இன்னுமா இதுவரைக்கும் பார்த்து பார்த்து நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய இரண்டு இணைப்பக்க முகவரிகளை நீங்க குறிச்சிட்டு வச்சுக்கீங்களேன், அதுல பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களை தட்டுக்க ஆளே இல்ல. முதல் இணையப்பக்கம் டைப்பிங் கிளப், அந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பகுதியில நீங்க முடிக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். உங்களுடைய டைப்பிங் வேகத்தை பொறுத்து நீங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இப்படியாக பயிற்சி செய்யும் பொழுது நல்ல வேகமாக நீங்க டைப் செய்ய தட்டச்சு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த இணையப்பக்க முகவரி, அடுத்த இணையப்பக்க முகவரி ஜெட் டைப். இது வந்து ஒரு கேமிங் இணையப்பக்கம் மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு மேல இருந்து ஒரு ஒரு பொருளை விழுந்துட்டு இருக்கும், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க டைப் செய்யணும். ஒரு கேம் மாதிரி இருக்கும், விளையாட்டு போலவே இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்க டைப் செய்ய டைப் செய்ய அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியாக பயிற்சி செய்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஜெட் வேகத்துல டைப் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.

0: சூரரை போற்று படத்துல இருந்து பாடல நாம கேட்டோம். சிங்கப்பூரின் வானிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு காலையில மற்றும் பிற்பகல் நேரத்துல இடியுடன் கூடிய மழையை சிங்கப்பூர்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு முன்னுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 7:53 நிலவரப்படி வடக்கு பகுதியில 28 மேற்கு பகுதியில 58 மத்திய பகுதியில 35 கிழக்கு பகுதியில 37 தெற்கு பகுதியில 31 பதிவாக இருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: SLA நோக்கி செல்லும் CTE அமோக்கி அவென்யூ 5 பிரெடல் சாலை நெடுக்க நெரிசல் அதிகமா இருக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா,

0: அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
4: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
2: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
1: மாலை 4 முதல் 28 வரை டீ கடை ஆதரவு. உலகத்தை சுத்தி வரும் ஒரு சீன ஆடவரோட கதையோட இன்றைய டீ கடை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு செப்டம்பர் 23 வருஷம் முடிய இன்னும் 99 நாள்கள் தான் இருக்கு. சமூக வலைதளத்துல ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க, நான் இந்த சேலஞ்ச் செய்ய போறேன் அந்த சேலஞ்ச் செய்ய போறேன்னு. உங்களுக்கே நீங்க ஒரு சேலஞ்ச் கொடுப்பதாக இருந்தா, சவால் கொடுப்பதா இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்ட போது நம்ம நேர்கள் பகிர்ந்து கொண்டாங்க அவங்களுடைய ஆசைகளை கனவுகளை. 6 மேல இன்றைக்கு மோனலிசாவாக மாறி இருந்து குறிப்புகளை கொடுத்திருந்த நேர்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம வேகமாக எப்படி டைப் செய்யலாம் அப்படின்ற இணைய பக்க முகவரி 2 பேரை கொடுத்திருந்தேன். அப்படி விட்டுருந்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் செய்து இருப்பீங்க, உங்களோட அந்த இணைப்பை பகிர்ந்து கொள்றேன். அது மட்டும் இல்லாம தொகுப்புல இடம்பெற்ற பாடல்கள் தகவல்கள் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையில நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் நாளை வியாழக்கிழமை இன்னும் வேகமான நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்க போறேன். இப்போது டாடா பாபை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் விமலா. வாழ்க்கையில என்ன சவால் வந்தாலும் தட்டுறோம் தூக்குறோம் வரட்டா.

0: ஜென்சி பீட் ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 8:00 மீடியா காபோலி, 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். எஸ்ஜி செக்யூர் இயக்கம் அதன் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்தவுள்ளது. பள்ளிகள், வேலை இடங்கள் மட்டுமல்ல, அக்கம்பக்க வட்டாரங்களிலும் மக்களை சென்றடைய புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எஸ்ஜி செக்யூர் இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் அடுத்த கட்ட திட்டங்களை பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்தார். சிங்கப்பூரர்கள் பாதுகாப்பான சூழலுக்கு பழகிவிட்டதாய் திரு வாங் கூறினார். ஒரு தாக்குதல் நடந்தால் சம்பவ இடத்தில் அதை சமாளிப்பதில் சிங்கப்பூரர்களுக்கும் பங்கு உண்டு என்று அவர் வலியுறுத்தினார். அதை நினைவூட்ட எஸ்ஜி செக்யூர் இயக்கம் ஒரு கண்காட்சி நடத்தியது. டெம்பனி சாப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கண்காட்சியை பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட சேட்பாட் ஒன்றை சோதித்து பார்க்கவும் எஸ்ஜி செக்யூர் இயக்கம் திட்டமிடுகிறது. விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபடுவோர் கூடுதல் தகவல்களை பெற அது உதவும். பாலர் பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்துவது, ஆசிரியர்களின் திறமையை மெருகேற்றுவது உள்ளிட்டவற்றில் புதிய அனைத்துலக ஆலோசனைக் குழு உதவவிருக்கிறது. கற்பிக்கும் முறையை செம்மையாக்குவது உள்ளிட்டவற்றின் படி சிங்கப்பூர் பாலர் கல்வித்துறையை சீரமைக்க முயற்சி செய்கிறது. இவ்வேளையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, ஹாங்காங், தென்கொரியா, பிரிட்டன் ஆகியவற்றின் 5 நிபுணர்கள் புதிய ஆலோசனைக் குழுவில் இருப்பார்கள். சமுதாய குடும்ப மேம்பாட்டுக்கான மூத்த துணையமைச்சர் கோபெய்மின் குழுவை வழிநடத்துவார். சிங்கப்பூரின் தரமான பாலர் பள்ளிகளுக்கான வழிகாட்டு திட்டத்துக்கு குழு ஆலோசனை வழங்கும். புதிய போக்குகள், சிறந்த நடைமுறைகள், உத்திகள் ஆகியவற்றையும் அது பகிர்ந்து கொள்ளும். 5 நிபுணர்களும் 3 ஆண்டுக்கு சேவையாற்றுவார்கள். குடும்பங்களுக்கு ஏற்ற வசதிகளை திட்டங்களில் சேர்க்கும்படி சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வளர்ச்சிக்கான 2ஆம் அமைச்சர் இந்திராணி ராஜா அவ்வாறு கேட்டுக்கொண்டார். கட்டடங்களின் வடிவமைப்பு, அவற்றில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை சொத்து மேம்பாட்டுத்துறை தீர்மானிக்கிறது. குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கப்பூரின் முயற்சிகளில் அந்த துறைக்கும் பங்கு உண்டு என்றார் அவர். பிள்ளைகள், மூத்தோர் போன்றோருக்கு ஏற்ப வசதிகளை அமைத்து தரும்படி அமைச்சர் இந்திராணி கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். பெரிய குடியிருப்பு திட்டங்களில் சிறிய பகுதியை குடும்பங்களுக்கேற்ற வீடுகளுக்கு ஒதுக்கலாம். வீடுகள், அலுவலகங்களுக்கு அருகே மேலும் பல குழந்தை பராமரிப்பு வசதிகளை அமைத்து தரலாம் என்று சங்கத்தின் தலைவர் வலியுறுத்தினார். துவாஸ் துறைமுகத்தில் வேலையின்போது கடலில் விழுந்த 2 ஊழியர்கள் மாண்டனர். சம்பவம் நேற்று காலையில் நடந்தது. பிஎஸ்ஏ சிங்கப்பூர் நிறுவனம் சிஎன்ஐ விடம் தகவல் தெரிவித்தது. சம்பவ இடத்தில் ஒருவர் மாண்டது உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னொருவர் இங்தெங்ஃபோங் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மாண்டார். விசாரணை நடைபெறுவதாய் பிஎஸ்ஏ பேச்சாளர் தெரிவித்தார். சிரமமான காலகட்டத்தில் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதாய் பிஎஸ்ஏ கூறியது. இவ்வாண்டின் முதல் பாதியில் வேலையிட மரணங்களின் எண்ணிக்கை 21க்கு அதிகரித்துள்ளது. விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கான தண்டனையை மனிதவள அமைச்சு ஜூன் மாதம் கடுமையாக்கியது. சிங்கப்பூரில் 3 பில்லியன் வெள்ளி பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் 4 கூட்டுரிமை வீடுகள் விற்கப்பட்டுள்ளன. இன்று நடந்த ஏலத்தில் அவை விற்கப்பட்டன. எஞ்சிய 15 கூட்டுரிமை வீடுகளில் பெரும்பாலானவற்றில் யாரும் ஆர்வம் காட்டவில்லை. சவுத் பீச் ரெசிடென்சஸ் பகுதியில் உள்ள 4.5 வீடு 25.3 மில்லியன் வெள்ளி என்ற விலை வைக்கப்பட்டிருந்தது. மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட 80க்கும் அதிகமான சொத்துகள் இம்மாதம் முதல் அடுத்த ஆண்டு நடுப்பகுதி வரை விற்பனைக்கு விடப்படும். அடுத்து ஆசிய விளையாட்டு. வாட்போரில் சிங்கப்பூர் இரண்டாவது நாளாக பதக்கம் வென்றுள்ளது. பெண்கள் ஃபைல் பிரிவில் சிங்கப்பூரின் மெக்சி வாங் வெண்கலப் பதக்கம் வென்றார். வாட்போரில் நேற்று சிங்கப்பூருக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இன்று ஃபைல் தனிப்பிரிவில் பதக்கம் வெல்ல சிங்கப்பூர் முனைந்தது. அனுபவ வீராங்கனைகள் அமிதாப் பாத்தியா, மெக்சின் வாங் களமிறங்கினர். அவர்களில் மெக்சினுக்கு கைமேல் பலன். அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் மெக்சின். சொந்த நாட்டில் விளையாடும் ஜப்பானிய வீராங்கனை யூகா யுவனோவை எதிர்கொண்டார். இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்புடன் ஆடிய போதும் வெற்றி நழுவியது. எனினும் மூன்றாம் நான்காம் இடத்துக்காக விளையாடும் இருவருக்கு வெண்கலப் பதக்கம் கிடைக்கும். இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் வாட்போர் வீரர் ஆகிறார் மெக்சின். மெக்சின் பாத்தியா இருவரும் சனிக்கிழமை மீண்டும் ஒருமுறை பதக்கத்திற்காக களமிறங்குவர். சிங்கப்பூரின் ஊஷூ வீரர் ஜோவன் லிம் இரண்டாவது ஆசிய விளையாட்டுப் பதக்கத்தை வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார். 27 வயதிலும் 2023 ஆண்டு வென்ற வெள்ளிப்பதக்கத்தை மீண்டும் பெறும் முனைப்புடன் களமிறங்கினார். டவுஷூ பிரிவில் அவர் 8 இடத்தை பிடித்தார். கன்ஷூ இறுதிச் சுற்றில் சிறப்பாக செயல்பட்டு முதல் 2 இடங்களுக்குள் வந்தார். ஆனால் மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் அவர் 6 இடத்தை பிடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை அக்டோபர் 4 தேதி வரை மீ வாட்சில் பார்க்கலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

வணக்கம். 9:00 மீடியா காப்போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். எஸ்ஜி செக்யூர் இயக்கம் அதன் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்த உள்ளது. பள்ளிகள், வேலை இடங்கள் மட்டுமல்ல, அக்கம்பக்க வட்டாரங்களிலும் மக்களை சென்றடைய புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எஸ்ஜி செக்யூர் இயக்கத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் அடுத்த கட்ட திட்டங்களை பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்தார். சிங்கப்பூரர்கள் பாதுகாப்பான சூழலுக்கு பழகிவிட்டதாய் திரு வாங் கூறினார். ஒரு தாக்குதல் நடந்தால் சம்பவ இடத்தில் அதை சமாளிப்பதில் சிங்கப்பூரர்களுக்கும் பங்கு உண்டு என்று அவர் வலியுறுத்தினார். அதை நினைவூட்ட எஸ்ஜி செக்யூர் இயக்கம் ஒரு கண்காட்சி நடத்தியது. டெம்பரிஸ் ஹாப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கண்காட்சியை பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட சேட்பாட் ஒன்றை சோதித்து பார்க்கவும் எஸ்ஜி செக்யூர் இயக்கம் திட்டமிடுகிறது. விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபடுவோர் கூடுதல் தகவல்களை பெற அது உதவும். தென்கிழக்காசிய வட்டாரத்தில் உள்ள சுமார் 30,000 கிராப் ஓட்டுநர்கள், வர்த்தகர்கள் ஆகியோர் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பெறவிருக்கின்றனர். அவர்கள் வர்த்தகத்தை தொடங்க அல்லது மேம்படுத்த அது வாய்ப்பளிக்கும். கூடுதல் வருமானம் ஈட்டும் வழிகளை ஆராயவும் எதிர்காலத்துக்கான திறன்களை வளர்த்து கொள்ளவும் பயிற்சி உதவும். ஓபன் ஏஐயின் புதிய பயிற்சி திட்டம் சிங்கப்பூரில் தொடங்கும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வட்டார நாடுகளுக்கு விரிவாக்கப்படும். சேட் ஜிபிடி வழியாக வர்த்தகங்களுக்கான புதிய யோசனைகளையும் விளம்பர திட்டங்களையும் உருவாக்க பங்கேற்பாளர்களுக்கு கற்றுத்தரப்படும். அவர்கள் சேட் ஜிபிடியை 3 மாதம் இலவசமாக பயன்படுத்தலாம். தொழில்நுட்பம் போக்குவரத்து துறையை மாற்றி வருகிறது. தானியக்க வாகனங்கள் சிங்கப்பூரில் இன்னும் பெரிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்கொள்ள புதிய முயற்சி எடுக்கப்படுகிறது. பாலர் பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்துவது, ஆசிரியர்களின் திறமையை மெருகேற்றுவது உள்ளிட்டவற்றில் புதிய அனைத்துலக ஆலோசனைக் குழு உதவவிருக்கிறது. கற்பிக்கும் முறையை செம்மையாக்குவது உள்ளிட்டவற்றின் வழி சிங்கப்பூர் பாலர் கல்வித்துறையை சீரமைக்க முயற்சி செய்கிறது. இவ்வேளையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, ஹாங்காங், தென்கொரியா, பிரிட்டன் ஆகியவற்றின் 5 நிபுணர்கள் புதிய ஆலோசனைக் குழுவில் இருப்பார்கள். சமுதாய குடும்ப மேம்பாட்டுக்கான மூத்த துணை அமைச்சர் கோ பேமிங் குழுவை வழிநடத்துவார். சிங்கப்பூரின் தரமான பாலர் பள்ளிகளுக்கான வழிகாட்டுத் திட்டத்துக்கு குழு ஆலோசனை வழங்கும். புதிய போக்குகள், சிறந்த நடைமுறைகள், உத்திகள் ஆகியவற்றையும் அது பகிர்ந்து கொள்ளும். 5 நிபுணர்களும் 3 ஆண்டுக்கு சேவையாற்றுவார்கள். குடும்பங்களுக்கு ஏற்ற வசதிகளை திட்டங்களில் சேர்த்துக் கொள்ளும்படி சொத்து சந்தை மேம்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வளர்ச்சிக்கான 2ஆம் அமைச்சர் இந்திராணி ராஜா அவ்வாறு கேட்டுக் கொண்டார். கட்டடங்களின் வடிவமைப்பு, அவற்றில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை சொத்து மேம்பாட்டுத்துறை தீர்மானிக்கிறது. குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கப்பூரின் முயற்சிகளில் அந்த துறைக்கும் பங்கு உண்டு என்றார் அவர். பிள்ளைகள், மூத்தோர் போன்றோருக்கு ஏற்ப வசதிகளை அமைத்து தரும்படி அமைச்சர் இந்திராணி கேட்டுக் கொண்டார். சிங்கப்பூர் சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். பெரிய குடியிருப்பு திட்டங்களில் சிறிய பகுதியை குடும்பங்களுக்கேற்ற வீடுகளுக்கு ஒதுக்கலாம். வீடுகள் அலுவலகங்களுக்கு அருகே மேலும் பல குழந்தை பராமரிப்பு வசதிகளை அமைத்து தரலாம் என்று சங்கத்தின் தலைவர் வலியுறுத்தினார். ஸ்ரேங்கோன் கார்டன்ஸ் வட்டாரத்தில் அலைந்து திரியும் அதிக நச்சுத்தன்மையுள்ள கருநாகப்பாம்பை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று தேசிய பூங்கா கழகம் தெரிவித்துள்ளது. மேஹ்வான் டிரைவ் அருகே அந்த பாம்பு காணப்பட்டதால் அதை தேடும் பணி தொடங்கியது. அந்த வகை பாம்பு பொதுவாக மனிதர்களை தவிர்க்கும். ஆனால் சீண்டப்பட்டாலோ அச்சுறுத்தப்பட்டாலோ அது நஞ்சை கக்கலாம். பாம்பை கண்டால் அமைதியாக விலகிச் செல்லும்படி அதிகாரிகள் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். அதை நெருங்கவோ பிடிக்கவோ முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஆசிய விளையாட்டுகள். வாட்போரில் சிங்கப்பூர் 2வது நாளாக பதக்கம் வென்றுள்ளது. பெண்கள் ஃபாயில் பிரிவில் சிங்கப்பூரின் மேக்ஸின் வாங் வெண்கலப் பதக்கம் வென்றார். வாட்போரில் நேற்று சிங்கப்பூருக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இன்று ஃபாயில் தனிப்பிரிவில் பதக்கம் வெல்ல சிங்கப்பூர் முனைந்தது.
அனுபவ வீராங்கனைகள் அமிதா பாட்டியா, மேக்ஸின் வாங் களமிறங்கினர். அவர்களில் மேக்ஸினுக்கு கைமேல் பலன். அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் மேக்ஸின். சொந்த நாட்டில் விளையாடும் ஜப்பானிய வீராங்கனை யோகா யுவேனோவை அவர் எதிர்கொண்டார். இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்புடன் ஆடிய போதும் வெற்றி நழுவியது. எனினும் மூன்றாம் நான்காம் இடத்துக்காக விளையாடும் இருவருக்கு வெண்கலப் பதக்கம் கிடைக்கும். இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் வாட்போர் வீரர் ஆகிறார் மேக்ஸின். மேக்ஸின் பாத்தியா இருவரும் சனிக்கிழமை மீண்டும் ஒருமுறை பதக்கத்திற்காக களமிறங்குவர். சிங்கப்பூரின் ஊஷு வீரர் ஜோயன் லிம் இரண்டாவது ஆசிய விளையாட்டு பதக்கத்தை வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார். 27 வயது லிம் 2023 ஆண்டு வென்ற வெள்ளிப்பதக்கத்தை மீண்டும் பெறும் முனைப்புடன் களமிறங்கினார். டவுஷு பிரிவில் அவர் 8 இடத்தை பிடித்தார். கன்ஷு இறுதிச் சுற்றில் சிறப்பாக செயல்பட்டு முதல் இரு இடங்களுக்குள் அவர் வந்தார். ஆனால் மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் அவர் 6 இடத்தை பிடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை அக்டோபர் 4 தேதி வரை மீ வாட்சில் பார்க்கலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பொதுவா வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து பாடல்களை இதுவரைக்கும் விரும்பி கேட்டவங்க மற்றவங்கள்ட்டையும் சொல்றாங்க பாடல்களை கேளுங்க அப்படின்னு.
1: ரொம்ப நன்றி. அப்படிதான் நம்ம சொல்லணும், ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தையால தான் மத்தவங்களும் வந்து கேக்குறாங்க, அவங்களுடைய பாடல்களும் நம்மளால ஒளியேற்ற முடியுது.
0: இன்னைக்கும் காத்துக்கிட்டு இருங்க, 10 மணிக்கு மேல அதுக்கு இப்பவே நேர்களை வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதுக்கு முன்னால 9 மணிக்கு நம்ம கொஞ்சம் பேசுவோம், நம்ம நேர்களோட பேசணும்னு ஆசைப்படுறோம்.
1: ஆமா, ஆனா எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்றோம். அதற்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல் இருக்கு, சுவாரஸ்யமான தகவல், அங்கம் கேட்டதில் கேட்காதது, காதல் பாடல்கள் எல்லாமே வழக்கம் போலதான்.
0: ஆமா, இருக்கு உங்களுக்கு. தொடர்ந்து நினைந்திருங்க, இது இரவணி லாட்டம்.
1: பாடல்களை கேளுங்க, மறைந்துவிடும் சோகங்கள்.
0: கொஞ்ச நேரத்தில் சந்திக்கிறோம்.
2: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே. உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே. ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: ரஃபி, நீங்க ஒரு பெற்றோர்.
3: பெற்றோர் தான். ஆமா,
2: நான் இன்னும் ஒரு பிள்ளையா தான் இருக்கேன், வீட்டுல ஒரு மகனா தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா, இப்ப உங்ககிட்ட ஒரு கேக்குறேன். கடிதம் வந்திருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு வந்திருக்கு, அதை நீங்க பிரிச்சு பாப்பீங்களா இல்லையா?
3: நிச்சயமா கிடையாது. யாருக்கு வந்தாலும் என் கடிதத்தை நான் பிரிக்கிறது இல்லைன்னா, எதுக்கு நம்ம தூங்க கடிதத்தை பிரிக்கணும்?
2: சரி, இருந்தாலுமே சரி, பெற்றோரா நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. ஆனா ஒரு சில பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளுடைய கடிதத்தை நான் படிக்கலாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே நான் வந்து படிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்பாங்க.
3: முடியும் என்ன, ஒரு 10 வயசு பிள்ளைக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து படிக்கிறதுல,
2: ஒரு 21 வயசுக்கு மேல,
3: 21 வயசுக்கு மேல நிச்சயமா நான் தொட மாட்டேன். அதான் நான் சொன்னேன், என்னோட லெட்டரை பிரிச்சு படிக்க எனக்கு டைம் இல்ல, நேரம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இன்னொருத்தருடைய கடிதத்தை நான் எதுக்கு பிரிக்கணும்?
2: ஒரு சில பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, ரஃபி, என் பிள்ளைகளுக்கு எதுக்கு இப்ப வந்து கடிதம் வருது? கடிதம் வருது, ஏதாச்சும் ஒரு தகவல் இருக்கும், ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க, ஏதாச்சும்
3: நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க,
2: ஒரு கெட்ட செயலா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பயத்துல பாக்குறாங்க அப்படின்னு ஒரு சில பெற்றோர் சொல்றாங்க. இதைதான் நம்ம நேர்கள்கிட்டயும் நம்ம கேட்க போறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல விதத்துல தான் நீங்க பாக்குறீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனா இது முறையா?
3: இப்ப பாருங்க, ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்திருந்ததுன்னா, நீங்க எடுத்து பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அது அரசாங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. ஒன்னு அவங்க கிட்ட கொடுத்து நீங்க பிரிச்சு படிச்சு பாருப்பா, ஏதாவது முக்கியமானதா இருக்கும். ஏன்னா அரசாங்கத்திட்ட இருந்து வருதுன்னா அது முக்கியமா தான் இருக்கும் இல்லையா? ஆக அதை பிரிச்சு படி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, அவரே உங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்குறாரு, உரிமை கொடுக்குறாரு. அம்மா நான் வெளியே இருக்கம்மா, நீங்க எடுத்து படிச்சிருக்கம்மா, அப்பா அங்க இருக்கிறப்பா, நீங்க படிச்சு பார்த்து சொல்லுங்க,
2: பரவாயில்ல.
3: அது பரவாயில்ல, அப்படி சொன்னார்னா பரவாயில்ல. சும்மா எடுத்துட்டு நம்மளே பிரிச்சு படிச்சுட்டு கடைசியில போய் கேட்க கூடாது இல்ல, அது நல்லா இல்ல.
2: சரி, இருந்தாலுமே நேர்கள் கிட்ட கேட்க நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சில பெற்றோர் வந்து ஒரு அக்கறையில தான் அவங்க இதெல்லாம் செய்வாங்க. யாருக்குமே ஓ எனக்கு உங்களுடைய அந்தரங்களாம் தெரியணும், ரகசியங்களாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி பாக்குறது கிடையாது. இருந்தாலுமே என்னென்ன கோணத்துல, என்னென்ன பார்வையில இதெல்லாம் நீங்க செய்வீங்க அப்படிங்கறத நம்ம கூட பகிருங்க. 9 6 7 8 8 9 6 8
3: தொடர்ந்து 9 6 8
2: கேட்டாலே பரவசம்.

0: கனிமா ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் அவரை பாடியிருந்த பாடல் நம்ம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:21.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: இந்த இரவு வேளையில பல இடங்கள்ல சாலை பணிகள் மட்டும் இல்லாம சில வாகனங்களும் பழுதாகி உள்ளன. எங்கன்னு பாத்துருவோம். பிகேஇ நோக்கி செல்லும் SLE உல்லன்ஸ் அவென்யூ 2 பிறகு வாகனம் பழுது. சாங்கி நோக்கி செல்லும் PIE டெம்பினிஸ் அவென்யூ 5 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. MCA நோக்கி செல்லும் AYE ஜலான் பூன்லேக்கு பிறகு அங்கே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: GED ஏகோன் and Engineering. அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDEcon.com.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: எனக்கு வந்த கடிதத்தை இது வரைக்கும் யாரும் பிரித்து பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கடிதங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு வர்றது. இப்ப வந்து மின்னிலக்க மயமாகுதல் அப்படிங்கறத வந்து ரொம்ப பின்பற்றாங்க எல்லா நிறுவனங்களும். ஆக கடிதங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இமெயில வந்துருது, மின்னஞ்சல் மூலமாவே அனுப்பி
1: வைத்தாங்க.
0: ஆமா, பேப்பர் ஃப்ரீ, பேப்பர்லெஸ் இதுக்கு போறோம் நம்ம.
1: ஆமா, அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம இப்ப நம்ம இருக்கோம். நிர்மலா என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், அவங்களுடைய மகன் வந்து கல்யாணம் பண்ணி வீடு வந்து குடி போயிட்டாங்க.
0: சரி,
1: வேற வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. இதுல ஒரு சில கடிதங்கள் வரல.
0: சரி,
1: அந்த நேரத்துல என்னடா இங்க வருதுன்னு திறந்து பாப்பாங்களா? நினைக்கிறாங்க.
0: சரி, அது அப்படி இருக்கலாம். அது அது வந்து எந்த அளவுக்கு நீங்க புரிந்து வைத்திருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இதனால வம்பு வந்துடக்கூடாது, அதனால சொல்றோம். சரி, நீங்களும் வந்து சொல்லலாம் எப்படி நீங்க மற்றவங்களுக்கு வந்த கடிதத்தை திறந்து பாப்பீங்களா, முக்கியமோ முக்கியம் இல்லையோ நீங்க திறந்து பாப்பீங்களா? அது பிள்ளைங்களோடனா எந்த வயசு வரைக்கும் பாப்பீங்க? அவ்வளவுதான்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 23rd, ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஓர் யூரோ 1.46 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 100 இந்திய ரூபாய் 1.34 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மைமூன் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சச்சி, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். உங்ககிட்ட பேசி
1: நல்லா இருக்கதா?
2: நல்லா இருக்கேன் மைமூன், நீங்க தான் இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்டது.
2: இல்ல நீங்க எப்பவுமே தினக்கும்
1: நல்லா இருக்கேன்.
2: ஆமா, தினக்கும் வாழ்த்துக்களை அனுப்புவீங்க, ரொம்ப நன்றி. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தான் நம்ம போன் அடிச்சோம்.
1: ஓகே சொல்லுங்க.
2: கடிதங்களா உங்க வீட்டுக்கு வருவோம் தானே?
1: இப்ப என் பிள்ளைங்க எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு.
0: சரி, இப்ப உங்க கணவருக்கு கடிதம் வருது, அதை பிடிச்சு பிரிச்சு படிப்பீங்களா நீங்க?
1: கணவருடைய கடிதம் இப்ப வந்து அவங்களுக்குள்ள இதெல்லாம் நான் தான் பாத்துட்டு வர்றது.
0: அந்த காலத்துல, அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல வர கடிதம் எல்லாம் நீங்களே பிரிச்சு படிச்சிருவீங்களா, இல்ல அவருக்காக காத்திருப்பீங்களா?
1: இல்ல, நானே பிரிச்சு படிக்குவேன். படிச்சுட்டு உங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுவேன்.
2: ஏன், நம்பிக்கை இல்லையா? ஏன் அப்படி?
1: இல்ல இல்ல, அப்படின்னு இல்ல, நம்மளுக்கு ரகசியமா ஒண்ணு வர்றது இல்லையா? அரசாங்க தரப்புல இருந்து லெட்டர் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம படிக்கிறது தானே.
0: அப்ப உங்களுக்கு வரதே பிரிச்சு படிச்சிருவாங்க?
1: எனக்கு அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல எங்களுக்கு இந்தியால இருந்து லெட்டர் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்ல அவ்வளவா தெரியாது. தமிழ்ல படிக்க, அப்ப நான் தான் கடிதம் எழுதணும் படிக்கணும் எல்லாமே செய்யறது. அதனால வேற எந்த ஒரு
2: என்னுடைய பிறகு சாலை பணிகள் அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க. PIE நோக்கிச்சலும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கு சாலை பணிகள். SLE நோக்கிச்சலும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கும் சாலை பணிகள்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-1196. New mtechgroup.com.
6: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
7: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
6: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
8: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392-2122. வாரத்தில் 7 நாட்களும்.
9: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
10: I want to go out and buy food. Bring me downstairs.
9: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கோம். கடிதங்களை பத்தி பேசுறோம். குறிப்பாக கடிதங்களை நீங்க பிரிச்சு படிப்பீங்களா? உங்களோட சொந்த கடிதம் கிடையாதுங்க, மத்தவங்களோட
1: வந்திருந்ததுன்னா உங்க வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுல இல்லாத ஆளுடைய பேர் அதுல இருக்கு. ஒரு சீனருடைய பேரோ ஒரு மலாய்க்காரருடைய பேரோ உங்க அண்டை வீட்டுக்காரருக்கு போக வேண்டியது உங்களுக்கு வந்துருச்சு.
0: அப்பா வந்திருக்கு.
1: வந்துருச்சு. நான் ஒரு நாள் பிரிச்சுட்டேன் நவீன். பேர் இல்ல இல்ல இல்ல,
0: ஆர்வ கோளாறு
1: அப்படி எல்லாம் கிடையாது. வந்திருக்க லெட்டர்ல எனக்கு தான் வந்திருக்குங்கிற ஒரு இதுல பேரெல்லாம் பாக்கல. நம்ம பிரிக்க கூடாது. அதான் பார்க்கணும் பேர். அந்த நேரம் நான் பார்க்காம பிரிச்சிட்டேன். அதை பார்த்துட்டு அவங்க உங்க பேர் இல்லைன்னா அவங்க பேர் இருந்ததுன்னா அந்த இதுல போட்டுருங்க, லெட்டர் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஒண்ணு ஏன்னா இந்த டெலிவர் பண்றவங்க தப்பா போஸ்ட்மேன் வந்து தப்பா போட்டிருப்பாரு, அவசரமா பார்த்து போடுறதுல போட்டிருப்பாரு. இது நடக்கிறது உண்டு,
0: ஒரு பிழை
1: நடந்தவர்கள் தானே.
0: சரி, இப்ப ஒரு நேர் வந்து நமக்கு ஒரு குறிஞ்செய்தி அனுப்பியிருக்காரு. ஆசை அவருடைய பேர்.
1: ஆசை
0: ஆசையா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அடுத்தவர்களின் கடிதத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பிரித்து படித்து பார்ப்பது ரொம்ப தவறு. அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்க அதை படிக்கலாம். பிள்ளைகள் பொறுத்தவரை என்னுடைய அளவுக்கோல் 15 வயது மேல். அவர்கள் வந்து அவங்களுடைய அனுமதி கேட்டுதான் நான் வந்து படிப்பேன், அல்லது அவங்களே அனுமதி கொடுத்தாதான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னு ஆசை சொல்லியிருக்காரு.
1: ஆசை 15 வயது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: ஒரு வரம்பு இருக்கு அவருக்கு. ரஃபி, எனக்கு இன்னொரு கேள்வி. ஆனா எல்லாமே சரியா இருக்கு, ஆனா பேர் மட்டும் தான் தவறா இருக்கு.
1: நம்ம வீட்டு அட்ரஸ், ஆனா வீட்டுல இல்லாத ஒரு ஆளுடைய பேரு.
0: ஆமா,
1: அது வந்து முன்னால இருந்தாங்க இல்லையா, நீங்க வந்து ஒருத்தர் வந்து வாங்கி இருந்தீங்கன்னா அவங்களோட பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது யாரோ ஒருத்தர் உங்க அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். சரியா, அந்த மாதிரி நேரத்துல வந்து அன்டெலிவர்ட் அப்படின்னு போட்டு நீங்க மறுபடியும் பின்னாடி ஒரு அட்ரஸ் இருக்கும், அதுக்கு அனுப்பி விட்டுட்டீங்கன்னா இப்பதான் எல்லா கட்டடத்தையும் வைத்திருக்கிறாங்களே. உங்களோட இல்லைன்னா அந்த லெட்டர் அதுல போட்டுருங்க அப்படின்னு.

0: பத்து நிலவரம்.
1: நகரை நோக்கிச் செல்லும் டன்அன் சாலை, டன்அன் கீழ்வழி பாதை அங்கு சாலை பணிகள், அதனால அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க. சாங்கி நோக்கிச் செல்லும் பிஐஇ டிபிஇ எக்ஸிட் அங்கு சாலை பணிகள். இறுதியாக எஸ்எல்இஐ நோக்கிச் செல்லும் டிபிஇ ஜாலன்காயுவுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
4: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்பாட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
5: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில்
6: என்னோடு ஈடுபட வாருங்கள்.
5: உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம்.
6: எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல.
5: நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
6: Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: நேற்று பலரும் நமக்கு பாடல்களை விரும்பி கேட்டிருந்தாங்க, அனுப்பி வைத்திருந்தாங்க. எல்லாருடைய பாடலையும் ஒளியேற்ற முடியல. இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்காங்க. நம்ம கேட்டுக்கொண்டதற்கு
1: நேற்று கேட்டேன்னு இன்றைக்காச்சும் ஒளிபரப்புவீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஒளிபரப்புவாங்க, நீங்க மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துங்க.
0: ஆமா, அப்படி ஞாபகப்படுத்திருக்கும் நேர்களில் ஒருவர் தான் நூராயிஷா. அவங்க கேட்டிருக்கும் பாடல் தேடி வரும். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் நிமிர்ந்து நீல் படத்திலிருந்து பாடல், கண்ணதாசன் இயற்றியது, எம் எஸ் பியின் இசையில்.
1: இது உங்கள் இரவில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: 8689664646
6: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour
7: இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
8: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். விருப்ப பாடல் அங்கத்தில் நம்ம இருக்கோம். அடுத்ததாக 2 பழைய பாடல்கள் நம்ம கேட்க போறோம்.
9: ஆமா, 10:05 ஆயிடுச்சு நேர்களே. இந்த நேரத்தில் முதல்ல நம்ம வந்து எடுத்து வைத்திருக்கிறது உலகம் 1000 சொல்லட்டுமே அருணோதயம் படத்துல இருந்து பாடல்.
8: இந்த பாடல ராமா வி விரும்பி கேட்டிருக்காரு. ஒவ்வொரு நாளுமே விடாம ஒரு பாடலை கேட்டுவாரு. இன்றைக்கு அவர் கேட்டிருக்கும் பாடல் இதுதான். அதற்கு பிறகு சுகமெதிலே,
9: ஆமா,
8: சவுந்தரராஜன், கேஜி யேசுதாஸ், எல்ஆர் ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து பாடியிருக்கும் ஒரு பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.
9: அன்பரசி நேற்று இந்த பாடலை கேட்டாங்க, இன்னைக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. அதோட அவங்க சொன்னாங்க, பி பி ஸ்ரீனிவாஸ் உடைய பாடல் 2 பாடல்களுமே சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. எந்த 2 பாடல்களை அவங்க சொல்றாங்க?
8: நிறைய பாடல்களை நம்ம ஒளிபரப்பணும் அவருடைய பாடல்களை. இருந்தாலுமே எந்த பாடல் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுங்க அன்பரசி.
9: ஆமா, தொடர்ந்து இணைந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுடைய பாடல் வந்துகிட்டே இருக்குங்க.
10: உலகம் 1000 சொல்லட்டும்

0: மதுரசமா கண்ணாடி கிண்ணமா
1: சுகம் எதிலே இதயத்திலே பொன்னான சந்தமா சுவை எதிலே

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி வந்ததாரியே
2: கேட்டாலே பரவசம்.
3: அப்படின்னா 80ல உள்ள ஒரு பாடல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இரண்டு பாடல்கள் நம்ம கேட்க போறோம்.
4: ஒன்னு இல்ல, இரண்டு பாடல்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்.
3: ஒன்னு வந்து ஓல குடிசையில பாடல். இது ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். இளையராஜோட சில அருமையான ஒரு பாடல் ஜானகி பாடியிருப்பாங்க.
4: வாலி இந்த பாடலுக்கு வரிகளை வழங்கியிருப்பாரு. இந்த பாடல மோகன் சுவிட்சர்லாந்துல இருந்து விரும்பி கேட்டிருக்காரு.
3: ஆமா, இந்த படத்தை வந்து நான் பல முறை பார்த்திருக்கிறேன்.
4: சரி,
3: அருமையான ஒரு படம். லக்ஷ்மி வந்து அதுல கலெக்டரா இருப்பாங்க. அந்த திரைப்படத்தை மனோரமாவுடைய மகனை வந்து தத்தெடுப்பாங்க. அது ரொம்ப உருக்கமா இருக்கும் அந்த காட்சி. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம் அது. கொஞ்சம் அநியாயங்களை தட்டி கேட்கும் ஒரு கலெக்டரா அந்த படத்துல வந்திருப்பாங்க. ஒரே ஒரு கிராமத்திலே அந்த படத்துல இருந்து பாடல். அதனை அடுத்து இன்னொரு தத்துவ பாடல் நம்ம கேட்க போறோம்.
4: சரி,
3: அண்ணன் தங்கை பாசத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல் 80ல வந்ததுன்னா நம்ம டி ராஜேந்தர் தான் அதுக்கு.
4: ஆமா ஆமா
3: ஆமா, அவருடைய பாடல் வந்து தட்டி பார்த்தேன் தொட்டாங்குச்சி பாடலை மறந்திருக்க முடியாது. பாடல்
4: தங்கைக்கு ஒரு கீதம் திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். பாலசுப்ரமணியம் பாலா அந்த பாடல ஞாபகப்படுத்திருக்காரு.
3: ஆமா, இவரு நினைக்கிறேன் பல அக்கவுண்ட்ல வராருன்னு. பாலசுப்ரமணியம் பாலா
4: அப்படி சொல்றீங்க?
3: நேத்து இவரோட பேரை வந்து நான் இன்னொரு அக்கவுண்ட்ல பார்த்த மாதிரி இருக்கு. புது புது நம்பரை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்.
4: இல்ல ரவி, நம்ம நேத்து தான் பேசணும். எத்தனையோ பேர் பாலா பாலசுப்ரமணியம் இருக்காங்க. கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம்.
3: சரி, இல்ல எல்லாருமா பாலசுப்ரமணியம் பாலான்னு பேர் வச்சிருப்பாங்க. இவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். சரி, ரெண்டு பேரோட பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேளுங்க மகிழுங்க. இது உங்களுடைய ஒலி 9:68
4: பரவசம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
4: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க. அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: மதுரையோட மனம் ருசியோ? ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: சொல்லுங்கள் ராஜமாதா.
10: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
9: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
10: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
9: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
10: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
9: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
10: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: இந்த விருப்ப பாடல் அங்கத்தில் எப்போதுமே பழைய பாடல்கள் மட்டும்தானா, 1000 ஆண்டு காலகட்டத்துக்கு பிறகு பாடல்கள்லாம் இல்லையா அப்படின்னு பலரும் கேட்க நினைக்கலாம்.
4: யார் சொன்னது, யார்
3: சொல்லலை இருந்தாலுமே அப்படி உங்களோட அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உடைக்கிற மாதிரி 2 பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம்.
4: ஆமாம், 2 பாடல்களையும் கேட்டிருக்கிறாங்க. விஸ்வம் வந்து கேட்டிருக்கிறாரு முதல் பாடலை, 7G ரெயின்போ காலனி. இதுவுமே எனக்கு ரொம்ப நான் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம் தான், நல்ல கதை. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில நான் முத்துக்குமார் இயற்றியது. அந்த படத்தில் கார்த்திக் பாடியிருக்கும் கண் பேசும் வார்த்தை, அந்த பாடல் தான் வந்து முதல்ல வருது. விஸ்வம் கேட்டிருக்கிறாரு.
3: அதற்கு பிறகு அனிதா சந்திரசேகர் பாடியிருக்கும் பாடல் நம்ம கேட்க போறோம். அது யாரு அப்படின்னு கேட்காதீங்க. திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில இந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. தாமரையின் வரிகளில் அழகிய அசுரா, இந்த பாடல நித்தி நேற்றை விரும்பி கேட்டாங்க, மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க. நான் நித்தி ஒரு பாடலை கேட்டேங்கன்னா இன்றைக்கு முடியுமா, ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியும், உங்களுக்காக உங்களுடைய பாடலும் வந்துகிட்டே இருக்கு.
4: இந்த திரைப்படத்துல ஷெரீன் நடித்திருப்பாங்க, அவங்களுக்கு ஜோடியா விக்ரமாதித்யா நடிச்சிருப்பாரு. அவரை வந்து ஒரு முறை இந்த திரைப்படத்துல வந்து ஒரு சில திரைப்படத்தை நீங்க பாத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்னேகாவோட ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் எங்கடா காணாம அவர் வந்து ஏதோ வியாபாரத்தில் இறங்கி இருக்கிறாரா. ஒரு முறை இங்க பணி புரிஞ்சாங்க நதியான்னு.
3: சரி,
4: அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு எக்ஸ்போல வந்து துணி விற்கிற ஒரு பையனை வந்து பார்த்துட்டு இவரை பார்த்தா ஏதோ நடிகர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்கிறாங்க. நீங்க எங்கேயோ ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க தானே? ஆமா, நான் தான் விக்ரமாதித்யன்னு சொன்னாரு.
3: முழுமையா தொழில்
4: இறங்கிட்டாரு. ஆமா, தொழில் இறங்கிட்டாரு.

0: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221196. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: சம்பநாத்து பாடல், மறைந்த பாடகி சுவர்ணலதா பாடிய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் சேரன் பாண்டியன். 1991 வெளிவந்த திரைப்படம், ஆனந்த் பாபு நடித்த திரைப்படம். அந்த படத்துல இருந்தா பாடல வந்து சந்தோஷ் ராம் கேட்டு இருக்கிறாரு. கேப்போம் சௌந்தர்யனோட இசையில.
6: சுவர்ணலதாவுடைய ஆரம்ப கட்டம்ல,
5: ஆரம்ப கட்டம். ஆமா, அவங்க பாடின விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும், கேட்டு பாருங்க.
6: சரி, அதற்கு பிறகு இன்னொரு 90களில் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்க போறோம். மகா பிரபு திரைப்படத்துல சொல்லவா சொல்லவா, SP பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியிருக்கும் பாடல ஓமர் கேட்டிருக்காரு ஹவுகாங்ல இருந்து.

0: தலையை பிச்சுக்கிற மண்ணா அவங்க செய்யற அந்த பிளைண்ட் ரேங்கிங் இருக்கு. அவங்க எங்க இந்த பிளைண்ட் ரேங்கிங் அது அவ்வளவு சீரியஸா இல்ல இல்ல இல்ல அவங்களுக்கு நான் முதல்ல கொடுக்கணும் அதனால நான் அதை வச்சு இருப்பேன். கடைசியில வேற ஒரு பேரை சொன்னா ஐயோ இது நாட் ஃபேர் நாட் ஃபேர் ஐயோ
1: என்னமோ விருது கொடுக்கற மாதிரி அவங்க வந்து அதை பண்ணாங்க. சரி, இன்றைக்கு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, நேற்றும் ஒரு பாடலை விரும்பி
0: கேட்டிருந்தாங்க. ஆமா, நம்ம வரிசையா தான் போவோம்.
1: ஆமா, என்ன பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களே பாடி சொல்லுவாங்க. கேட்போம்.
2: வணக்கம் ரஃபி, வணக்கம் நவீன், அப்துல்லா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து நீங்க இந்த பாட்டை கேட்கணும் போல இருக்கு, கேட்டு ரொம்ப நாளாச்சு. படம் வந்து உனக்கும் வாழ்வு வரும். என்ன பாட்டுனா, நான்

0: கண்கள் துயிலாது அப்படிங்கிற பாட்டை விரும்பி கேட்கிறேன். முடிஞ்சா போட முடியுமா? நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். சங்கர் கணேஷோட இசையில பி ஜெயச்சந்திரனும் பி சுசீலாவும் ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க அந்த பாடலை.
2: அவங்க இந்த பாடலை கேட்போம்.

0: சாதன வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6171-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல்

0: நான்கு வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: இவ்வாறு கலைஞராக ஒளியில வளம் வந்துகிட்டு இருக்கிறாரு பழம்பெரும் பாடகர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். நேற்று அவருடைய பிறந்த நாள், அதனை முன்னிட்டு பலரும் பாடல் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல அக்னி தேவி ஒரு பாடலை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க, கேப்போனமே.
2: ஹாய் ரபி, நவீன், இருவருக்கும் இரவு வணக்கம். அக்னி தேவி பேசுறேன். ஒரு நல்ல பாடல் ஒண்ணு போடுங்க. அந்த பாடம் வந்து, படம் பேர் தெரியல, பாட்டு வந்து பொன்னின் சிறு பூவெண்பேன். அந்த பாட்டு செஞ்சு பி பி ஸ்ரீனிவாஸ் ஜாலிகமா பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஒன்னு பேசலாம். வணக்கம். சொல்லுங்க.
3: வணக்கம்.
4: இவங்கள பிரிச்சு தான்
3: பேசுறாங்க. நான் வந்து ஒரு பாட்டு விரும்பி கேட்கலாம்.
4: சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: சொல்லுங்க.
3: இப்போ புலி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன்.
1: சரி.
3: மாய மோகினி படம் பாட்டு வந்து
1: ஒன்றாக
4: நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் ஒளி உண்மதாரையற்று
1: கேட்டாலே பரவசம்.

பாட்டு கிடைக்கும் 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேட்கிற பாட்டு கிடைக்கும். இரவின் பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: உங்களுக்கு தெரியுமா?
3: இன்று செப்டம்பர் 23rd புதன்கிழமை உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, என்னென்ன நாட்களை கொண்டாடுறாங்க அப்படி நம்ம பார்க்க போறோம்.
4: அனைத்துலக அளவுல இன்னைக்கு சைன் லாங்குவேஜஸ் அதாவது செய்கை மொழியை வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கும் ஒரு நாளா பாக்குறாங்க. அந்த செய்கை மொழி வந்து கற்றுக்கொள்றது கொஞ்சம் கடினம் தான்.
3: நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க ரஃபி?
4: எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த
3: பேசுவீங்களா
4: சொல்றதுக்கு. இல்ல, அதை நான் முயற்சி செய்திருக்கிறேன், தொலைக்காட்சியில பாத்திருக்கிறேன். சில வேளைகள் வந்து செவிப்புலன் இழந்தோருக்கு வந்து அவங்களுக்கு அதை வைத்திருப்பாங்கல்ல, அங்க சில திரைப்படங்கள்ல கூட இணைத்திருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள்ல.
3: மொழி திரை, ஓ, அதாவது அந்த திரைப்படுத்தியே அந்த செய்கை மொழியில.
4: ஆமா ஆமா, அண்மையில ஒரு தளத்துல பார்க்கும்போது கீழே அந்த திரைப்படத்திற்கு வந்து.
3: சரி சரி, இல்ல இது நல்ல ஒரு விஷயம் தான், ஏன்னா எல்லாருமே பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல. ஆக ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் இந்த செய்கை மொழியில தெரியும். சாரி, இன்னும் லவ்னு நினைக்கிறேன், இன்னொன்னு காதல் அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். சரி,
4: நல்லதுதான் கற்றுக்கொள்றது.
3: எப்போதுமே கற்றுக்கொள்ளணும் ஒரு ஆசை ரஃபி. எனக்கு என்ன தோணுது ரஃபி, இந்த செய்கை மொழி உலக அளவுல ரொம்ப பிரபலமான ஒரு மொழியா இருக்கணும். இப்ப ஆங்கிலம் கூட எல்லாருக்குமே தெரியாது, ஆனா சைக்கிள் மொழி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
4: அதோட இந்த வாரம் முழுக்கும் காது கேளாதோருக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வாரத்துல அவங்களையும் நம்ம நினைத்து பார்க்கணும், அவங்களையும் சமூகத்துல ஒருத்தரா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்பதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அனைத்துலக அளவுல. அதோட இன்னைக்கு நேஷனல் ஆப்பிள் சைடர் டே, வினிகர் டே அப்படிங்கறத கொண்டாடுறாங்க மேற்கத்திய நாடுல.
3: சரி, அதற்கு பிறகு எஜுகேஷன் டெக்னாலஜி டே அனுசரிக்கப்படுது. நம்ம கல்வி துறையில, கல்வியில தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமான ஒன்று.
4: நிச்சயமா வளர்ந்துகிட்டு வருது.
3: நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தொழில்நுட்பம் இல்லாமலே நம்ம கல்வி கத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் மெதுவடையும். மாணவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு அவங்களால கத்துக்க முடியாது அப்படின்னு தோணுது. ஆக தொழில்நுட்பத்தை எப்போதுமே நம்ம சேர்த்துக்கொள்ளணும்.
4: ஆமா, இன்னொன்னு வந்து எனக்கான ஒரு நாள்
3: இன்னைக்கு
4: கோ வித் யுவர் காட் டே. எப்போதுமே என்னுடைய உள்ளுணர்வுக்கு நான் நிறைய மதிப்பு கொடுப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து இன்னொரு தட்ட போய் கேட்டு அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பழக்கம் இல்லைங்க.
3: இல்ல, உங்களுக்கு இல்ல, அது நல்லதுதான் ரஃபி. ஏன்னா நான் எப்போதுமே எனக்கு உள்ளுணர்வு ஒன்று சொல்லணும், அது யாராச்சும் அதே மாதிரி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கிட்டும் கேட்பேன்.
4: கேப்பீங்க,
3: யாருமே அதை சொல்ல மாட்டாங்க.
4: சொல்ல மாட்டாங்க எதுக்கு, அப்புறம் மன வருத்தத்தோட உட்காந்துகிட்டு இருக்கணும்.
3: ஆமா,
4: அதனால உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ சில வேலைகள்ல அது நல்லதாக இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க எதுக்கு பலரை போய் நீங்க தொந்தரவு படுத்தணும், அதுக்கு நீங்களே சொல்றதை கேட்டுட்டு போயிடலாமே.
0: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
6: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
7: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
6: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நேயர்கள் இப்ப ஒரு கலவையா வந்திருக்காங்க ரஃபி. நேற்று கேட்டவங்க மறுபடியும் இன்றைக்கு வந்திருக்காங்க ஒரு சிலர்.
4: ஆமா,
3: இன்றைக்கு புதிய நேயர்களும் வந்திருக்காங்க.
4: அதோட சாந்தி தான் முதல்ல வந்து அவங்க கேட்டிருந்த ஒரு பாடல் ஒளியேற்ற போறோம். அவங்க கேட்டது வந்து ஓஹோ எத்தனை அழகு, அதே கண்கள் படத்துல இருந்து வேதாவோட இசையில வாலி இயற்றிய பாடல் தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க எப்போதும் நமக்கு அனுப்பும் போது உங்க பேரை நான் இன்னும் சொல்றாங்க, என் பேரை வந்து ரிஃபேங்கிறாங்க.
3: ரிஃபேயா
4: ஏன்னு தெரியல. அன்னைக்கே ஒரு முறை அவங்க கிட்ட சொன்னேன், என் பேரை வந்து நீங்க ரஃபின்னு எழுதனா இல்ல என் பேரை எழுதாம கூட நீங்க விடலாம். அதை பத்தி கூட அது என்ன ரிஃபே அப்படி
3: இருக்கிறதே நாலே நாலு
4: நாலு நாலு நாலே எழுத்துதான். அதை கூட ஒழுங்கா எழுதி அனுப்ப மாட்டீங்களே சாத்தி.
3: இருந்தாலுமே கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாடலை நம்ம ஒளியேற்ற போறோம். அதற்கு பிறகு மும்தாஜ் விரும்பி கேட்டுக்கிற பாடல் நம்ம ஒளியேற்ற போறோம் ரஃபி. நிறைக்குடம் திரைப்படத்து விளக்கே நீ கொண்ட ஒளி நானே,
4: அருமையான பாடல்,
3: அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். அதற்கும் பிறகு ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷான்ல இருந்து ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு.
4: ஆமா, உள்ளம் என்பது ஆமை, அருமையான பாடல். பார்த்தால் பசி தீரும் படத்துல இருந்து அவர் அனுப்பி வைத்திருக்கிறாரு. தகவல்கள் அதிகமா சொல்லி இருக்கிறார் நம்மளோட பகிர்ந்து கொண்டு.
3: நிச்சயமா நிச்சயமா,
4: ரொம்ப நன்றி. இதோ பாடல் வருகிறது.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: 8679 6646
6: நிறைவான பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவான பாடல் வந்து ஒரு பெரிய பாடல், நீண்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம்.
7: 6 நிமிட பாடல், இதனாலுமே ரொம்ப அருமையான ஒரு பாடல் ரஃபி.
6: ஆமா, சில நேர்கள் நமக்கு முன்னாலே அனுப்பி வைத்தர்றாங்க, சில நேர்கள் வந்து அனுப்பி வைத்துட்டு என் பாடல் வரலையே அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா நம்ம வந்து ஒலி ஏற்றுவோம் உங்களுடைய பாடலை நேரம் இருக்கும் போது, அல்லது புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு உங்க பக்கம் நாங்கள் வரும்போது அதை ஒலி ஏற்றுவோம்.
7: இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, உங்களுடைய பாடல் வருது அப்படின்னு சொல்லும்போது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு கொஞ்சம் ஒரு குறிஞ்சதை உங்ககிட்ட நம்ம அனுப்புறோம்.
6: ஆமா,
7: ஆனா வரல அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியுமா? முடிந்த அளவுக்கு நம்ம செய்வோம், ஆனா நிகழ்ச்சி நிறைவுல தான் அது நடக்கும்.
6: எனவே எனக்கு டைம் அனுப்பி வைங்க அப்படின்னு நீங்க கேக்குறத விடுத்து, நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த பாடல்ல வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் முன்னாடி எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த 1.5 மணி நேரத்துக்கான பாடல்கள் கிடைச்சிடுச்சுன்னா உங்களுடைய பாடல் இடம்பெறாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக அந்த 5 நாள்ல 1 நாள்ல நிச்சயமா ஒளியேறும் உங்களுடைய பாடல்.
7: விழா முயற்சி விஸ்வரூப வெற்றி. சரி, அடுத்த பாடல், கடைசி பாடல், கடவுள் அமைத்து வைத்த மேடை, அவள் ஒரு தொடர் கதை திரைப்படத்துல அந்த பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விக்னேஸ்வரி ஜேவிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

பெயரை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்து

0: ஒலி 968 சினிமா சினிமா
1: நடிகர் சூர்யா. சூர்யா இப்ப ரொம்ப ஹாட் ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்காரு ரஃபி.
2: ஆமா, அதாவது தமிழ் திரையுலகிலேயே அவர் வந்து டாப்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க.
1: விஜய் இருந்த அந்த இடத்துல இப்ப சூர்யா நிரப்புறாரு அப்படின்னு நம்ம ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம். அவருடைய காலகட்டத்துல மற்ற நடிகர்கள் இல்லாம வேற வேற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அஜித் பொறுத்த வரைக்கும் ரேசிங்ல ரொம்ப மூழ்கிருக்காரு.
2: ஆமா,
1: விஜய் அரசியல் இருக்காரு. ஆக அவருடைய காலகட்டத்துல இப்ப அவர் தான் இன்னும் நிலைத்து நிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, நான் நினைச்சேன் அஜித் வந்துருவாரு அதுக்கப்புறம் அப்படின்னு. ஆனா இப்ப அவரு ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நாங்கள் தான் வந்து ஏற்றி விட்டோம் மேலே. இப்போ ஒரு காணொலியில் பார்த்தோம்.
1: சரி சரி,
2: ஒரு சில ரசிகர் சொல்கிறாரு, நாங்கள் தான் ஏற்றி விட்டோம் உங்களை மேலே, ஆனால் இன்றைக்கி எங்களை கண்டுக்கவே மாட்டீங்களே. ரேசிங்கில் இருக்கும்போது சில பேர் சந்தித்து அவருக்கு வந்து கை காட்டி இருக்கிறாங்க.
1: அதுக்கு அவர் என்ன செய்கிறது?
2: அவர் வந்து எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு.
1: ஆமாம் ஆமாம், அவருக்கு பிடிக்காது அது ரசிகர் மன்றம் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு எப்போதுமே உறுதியாக சொல்லுவார். ஆனா ரசிகர்கள் எப்போதுமே அவங்களுடைய ஆதரவை வழங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, இன்றைக்கு வந்து செய்தி வந்து சூர்யா பத்தி தான்.
2: சரி சூர்யா, என்ன சொல்றாரு?
1: கிடைத்த தகவல் என்னன்னா, ரஃபி, சூர்யா மணிரத்னமோட சேர்ந்து பணியாற்ற போறாரு
2: ஆயுத எழுத்துக்கு அப்புறம்.
1: ஆயுத எழுத்துல மட்டும்தான் அவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைக்கேல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல இருந்தார்ல சூர்யா, அதற்கு பிறகு அவங்க சேர்ந்து பணியாற்றலன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் அவரு இஞ்சி வெள்ளம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு வராரு.
2: ஓ,
1: சாய் பல்லவியும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்துல. அதற்கு பிறகு சூர்யாவோட சேர்ந்து பணியாற்ற போறாரு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டேன், அப்ப கை கூடல, இப்ப வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம சேர்ந்து பணியாற்ற போறோம் அப்படின்னு ஒரு வதந்தி வந்திருக்கு.
2: ஓ சரி, ஆஹா, அந்த வதந்தி உண்மையா இல்லையாங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் ஓட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடன் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: கொண்டாட்டம். கேட்டதில் கேட்காதது அங்கத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் நீர்களே. இன்னைக்கு நவீனுடைய பாடல் முதலில் வருகிறது. என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க நவீன்?
1: வா வேணும் ரஃபி, யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன்.
0: பிரதீப் குமார் போவேன் சொன்னீங்க,
1: அதுவும் நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி பரவாயில்ல, இன்றைக்கு யுவன் சங்கர் ராஜாவை பக்கமாவே போயிடும்னு சொல்லிட்டு. எதிரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரஃபி, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: மாதவன் நடிச்சிருப்பாரு, சதா நடிச்சிருப்பாங்க. இது 2004 வெளிவந்த ஒரு திரைப்படம்.
0: ஆமா,
1: திரைப்படம் ஓரளவுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு தெரியும். குறிப்பாக விவேக்குடைய காமெடி எல்லாம் நகைச்சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த திரைப்படத்துல.
0: எஸ் ரவிக்குமாருடைய படம்,
1: எஸ் ரவிக்குமாருடைய இயக்கம். அந்த திரைப்படத்துல டெல்லி கலேஷம் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த பாட்டில் மணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை மாதவன் வர்றாரு, ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்துல பாடல்கள் ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா முத்தான பாடல்கள் இந்த திரைப்படத்துல இருக்கு. எனக்கு உண்மையா சொல்ல போனோம்னா ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல் என்னன்னு பாத்தோம்னா, முதல் முதலாக
0: கபிலன்,
1: பா விஜய், பிரேம்ஜி அமரன், விக்டர் தாஸ், காளிதாசன்.
0: சரி, பலரும் ஏற்றிருக்கிறார்.
1: பலர், ஆமா. ஆனா எல்லாருக்குமே, ஆனா எல்லா பாடல்களுமே யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காரு. இது என்ன காரணம் எனக்கு தெரியல. எல்லா பாடல்களுமே வேற வேற பாடகர்களும் பாடியிருக்காங்க, முக்கவாசி பாடல்கள். ஆக இன்றைக்கு நம்ம காதல் வந்து நல்ல ஒரு பாடல், இதமான பாடல் அப்படின்னு நான் சொல்லலாம். கேட்டு வாங்கிடுங்க.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படிதான் சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.

0: கேட்டதில் கேட்காத தங்கத்தில் நம்ம இருக்கோம். அடுத்ததாக நம்ம ரஃபியுடைய பாடலை கேட்க போறோம். ஒரு பழைய பாடலை எடுத்து வச்சிருக்காரு.
1: ஆமா, இது வாழ வைத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து வந்த ஒரு பாடல். திரைப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சாண்டோ MMA சின்னப்பா தேவர் அவருடைய தயாரிப்பில் வந்த திரைப்படம். அப்படி தேவருடைய படம்னா அவங்களுக்கு தெரியும், சில மிருகங்கள்லாம் இருக்கும், விலங்குகளை வைத்து அவர் வந்து படத்தை எடுப்பார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒன்று தான். சரி, அவருடைய திரைப்படம் இது தேவர் ஃபிலிம்ஸ்.
0: இது அந்த பே மாதிரியா?
1: கரடி, கரடி இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு.
0: இல்ல கரடி படம் ஞாபகம் இருக்கு?
1: கரடி, ஆமா ஆமாடா, அது அவரு படம் கிடையாது, தெரியல அது அவர் படமா இல்லையா. 50-60களில் இவருடைய படம் தான். சரியா, இது வந்து 28 August 1959 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் பட்டியல பாத்தீங்கன்னா, ஜெமினி கணேசன் வந்து நாயகன், சரோஜாதேவி நாயகி, TS பாலையா, பி கண்ணாம்பா, SP சுப்பையா, TP முத்துலட்சுமி, VK ராமசாமி, குலதெய்வம் ராஜகோபால், ஜி சகுந்தலா, சாண்டோ, MMA சின்னப்பா தேவர் அவரும் நடித்திருக்கிறாரு. ஆக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அடிக்கடி இடம்பெறல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாடல் தான் இன்னைக்கு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். காவேரி தான் சிங்காரி, வாங்க கேட்டு வருவோம்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்க மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா.
2: தங்கத்தால உங்களுடைய அன்பானவங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. அங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
4: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.

0: வியாழக்கிழமைக்கு நம்ம வந்துட்டோம், புதன்கிழமை முடிந்து வியாழக்கிழமைக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி.
1: இன்னைக்கு காதல் பாடலுக்கு நடுவே எதை பத்தி பேச போறீங்க, எதை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்றோம், இது இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஜப்பானியர்கள் கண்டுபிடித்த ஒன்று, ஜப்பானியர்கள் கூறும் ஒரு ஆலோசனை கூட நம்ம சொல்லலாம் இது.
0: ஆமா, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா 7 விதமா சொல்லியிருக்காங்க.
1: ஆமா,
0: 7 தருணங்கள்ல நீங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட நம்ம பகிர போறோம்.
1: சில வேளைகள்ல நம்ம இதை கண்டுக்காமலே இருந்துட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற என்னென்ன விஷயங்கள் என்பதை பார்க்க போறோம் நம்ம.
0: ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சவால், ஒரு பிரச்சனை நம்ம வந்து நோக்கும் போது நம்ம அதை வந்து ஏதாச்சும் நம்ம செய்யணும், செஞ்சாதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
1: ஆமா,
0: சில சமயங்கள்ல ஒண்ணுமே செய்யாம இருக்கும் போதும் நமக்கு தீர்வு கிடைக்கும்.
1: ஆமா, சொல்லுவாங்கல்ல ஆணியே புடுங்க வேண்டாம்.
0: எப்பெல்லாம் நம்ம ஆணியை புடுங்க வேணாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது உங்கள் இரவு நிலை ஆட்டம்,
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: ஜப்பானியர்கள் என்ன சொல்ல வராங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக இதை பத்தி ரஃபி,
1: அதாவது எல்லா பிரச்சனைகள்லையும் நீங்க போய் மூக்க நுழைக்கணும்னு இல்ல, சில விஷயங்களை அப்படியே விட்டீங்கன்னா அதுவாவே வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்ந்துரும் அப்படின்னு. சரியா, அந்த மாதிரிதான் வந்து சில ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க, அதான் நீங்க பாக்க போறோம். நம்ம
0: அதுதான் முதல் ஆலோசனை, நீங்க சொன்னதுதான் முதல் ஆலோசனையை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதுமே ஒரு பிரச்சனை நம்ம நோக்கும் போது அதை வந்து நம்ம தீக்கணும் அப்படின்னு உடனே நம்ம முடிவெடுக்க கூடாது, எடுத்தோமா கவுத்தோமான இருக்க கூடாது, கொஞ்சம் நம்ம பொறுமையை கடைபிடிப்போம், அதுவே சில சமயங்களை தானா தீந்துரும்
1: அப்படின்னு விட்டுறணும். அதை அப்படியே விட்டுருங்க, ஃப்ரீயா விடு அப்படி சொல்லுவாங்கல்ல, ஃப்ரீயா விடு, அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு. அந்த மாதிரி சிலவற்றை நீங்க விடுறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஃபி, ஒரு சில பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும் போது அதனுடைய நெகட்டிவிட்டி இருக்குல்ல, எதிர்மறையா இருக்கும், அதை நம்ம பாதிக்க விடக்கூடாது, நம்மளை வந்து பாதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம பாதிக்க விடாம இருக்கிறதுனா, ஒண்ணுமே செய்யாம இருக்கும் போதுதான். இப்ப அதை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை பத்தி நம்ம எதிர்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது நம்மளை கொஞ்சம் கீழே இழுக்கும்.
1: ஆமா,
0: அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யாம ஒரு ஓரமா இருந்து பொறுமையை கடைபிடித்தாலே அது தானா தீந்துரும் அப்படின்னும் ஜப்பானியர்கள் சொல்றாங்க.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: ஜப்பானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில வேலைகளில் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது தான் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை நம்ம எதிர்கொள்ளும் போது ஒன்றுமே செய்யாமல் இருங்க, அதவே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ தான் அப்படி நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது?
1: நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் உங்களுக்கு இமெயில் அனுப்புகிறாரு, அதாவது மின் அஞ்சல் அனுப்புகிறாரு, உங்களை திட்டி அனுப்புகிறாரு. திட்டி அனுப்பும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? பதிலுக்கு நானும் திட்டி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுத ஆரம்பிப்பீங்க. சூட்டோட சூடாக அனுப்பிடுவோம் நம்ம அப்படி. அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, அதை ஆற போட்டு இருந்தீங்கன்னா ஒரு சமயம் அவர் தான் வந்து உங்களை திட்டி அனுப்பியிருக்கிறார்னா, பதிலுக்கு நீங்களும் திட்டணும்னு இல்லை இல்லையா? அதில் ஒருத்தர் தனிந்து போனால் சிறப்பாக இருக்கும் இல்லையா?
0: அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகாம இருக்கிறதுக்கு அது உதவும்.
1: அதுதான் இந்த ஜப்பானியர்கள் சொல்ல வருது. அதுதான் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லல, நீங்க தனிந்து போகலாம், கொஞ்சம் எதுவும் செய்யாம இருங்க.
0: அண்ணா, சில பேர் என்ன நினைப்பாங்க, ரஃபி இப்ப நான் எதுவுமே சொல்லலன்னா நான் வந்து பணிஞ்சிட்டேன், பணிந்து போயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க.
1: யார் நினைப்பா?
0: இல்ல, ஒரு சில பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஓ, இவர் வந்து நம்மளை திட்டிருக்காரு, நானும் பதிலுக்கு சொல்லணும், இல்லாட்டி நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டிக்கு போட்டியா இருப்பாங்க, வீரப்பா கொஞ்சம் இருப்பாங்க.
1: ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் எந்த பதிலுமே போடாமல் இருந்தீங்கன்னா அந்த திட்டுனவர் என்ன நினைப்பாருன்னா, நான் இவ்வளோ திட்டி இருக்கிறேன், என்னடா இது, ஒரு பதில் கூட போடலை. ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு வரும். அதாவது ஆத்திரத்துடன் எழுபவன் நஷ்டத்துடன் உட்காருவான்.
0: ஆமாம், உண்மைதான் ரஃபி. இப்போ ஜப்பானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி, லேசா ஆங்கிலத்தில்னா, யூஆர் நாட் பீங் பேசிவ், யூஆர் பிக்கிங் யுவர் பேட்டில்ஸ் வெல். நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் சண்டை போடணுமோ, நம்ம கொஞ்சம் பதில் சொல்லணுமோ, அப்பப்போ நம்ம சொன்னாலே சிறப்பாக இருக்கும். எல்லா நேரங்களையும் நம்ம நம்மளுடைய மூக்கை நுழைக்கக்கூடாது, நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரி ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: நவீன், நீதிமன்றத்துக்கு போய் சில வேலைகள்ல சிலர் வந்து வழக்கு தொடுப்பாங்க, தொடங்கி வைப்பாங்க அந்த வழக்கை, நான் புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு.
1: சரி,
0: அப்படி புகார் கொடுக்க போறேன்னு போறவங்க பக்கம்தான் நியாயம் இருக்கும்னு நீங்க சொல்லிட முடியாது. எதிராளியின் பக்கமும் நியாயம் இருக்கலாம், சரியா? அது தொடுக்கிறவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றமும் நினைக்காது, அல்லது வழக்கறிஞரும் நினைக்க மாட்டாங்க. சரி, அவங்க பக்கம் உள்ள கதையும் கேட்போம் நம்ம.
1: ஒவ்வொரு கதைக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கு அப்படின்னு
0: இருக்கு. ஆமா, அவங்க அமைதியா இருக்காங்கன்னு சொல்றதுனால அவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது. இப்ப அடுத்தவங்க அதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சில பேர் ரொம்ப சத்தமா பேசி அவங்களோட நியாயத்தை புரிய வைக்க பார்ப்பாங்க. ஆனா நீங்க சத்தமா பேசி அவங்கள மாதிரியே புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாலே சத்தமா பேசுறவங்க அடங்கிடுவாங்க.
1: உள்ளுணர்வை பத்தி நீங்க ஒன்னு சொன்னீங்க ரஃபி, அதாவது உள்ளுணர்வை நீங்க கேட்கும் போது நீங்க யாருக்கிட்ட இருந்துமே நீங்க கேட்க மாட்டீங்க, அந்த ஆலோசனை கேட்க மாட்டீங்க.
0: கேட்க மாட்டேன்,
1: உள்ளுணர்வை மட்டுமே கேட்டு நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே தான் ஜப்பானியர்களும் சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா நீங்க எல்லா நேரங்களையும் நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஆலோசனை பெறணும், அவங்களுடைய கருத்துக்களை பெறணும்,
0: அவசியமே இல்லை,
1: அவங்களுடைய சம்மதத்தை பெறணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்போதுமே மத்தவங்களுடைய சம்மதத்தை நம்ம எதிர்பார்த்துதான் நம்ம செயல்படுவோம். ஒரு சிலர் ஓ இவங்க என்ன சொல்ல போறாங்க, இவங்க வந்து தப்பா நினைச்சிட போறாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் கூடாது. உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழுங்க, உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதன் அடிப்படையில நீங்க செயல்படுங்க.
0: சில பேரு மற்றவங்களை பிளீஸ் பண்ணணும், அவங்களை வந்து எப்படின்னா சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காகவே வந்து வேலை செய்வாங்க. அதை செய்யாதீங்க, ஏன்னா எல்லா நேரமும் மற்றவங்களை உங்களால சந்தோஷப்படுத்த முடியாது.

0: ஜப்பானியர்கள் மட்டும் கிடையாது ரஃபி, மலாய்க்காரர்களும் இது ஒண்ணு சொல்லுவாங்க, வாட் போடோ அப்படின்னு. அதாவது தெரியாத மாதிரியே இருந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த தருணங்களை பொருந்தும்?
1: நிறைய இடங்களில் பொருந்தும் இது. அதாவது எனக்கு தான் தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு அறிவாளி படத்தில் தங்கவேலு கூட வந்து முத்துலட்சுமி ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அவர் சொல்லிக்கிட்டே போவார், எனக்கு தான் தெரியுமே, அப்புறம் என்ன செய்யணும், அதுதாங்க எனக்கு தெரியாது.
0: அந்த நேரத்தில் மட்டும்தான் எனக்கு தெரியாது.
1: அதனால எல்லா நேரமுமே எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியாதுங்க நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாயை திறக்காம இருந்தீங்கன்னா அதை விட சிறப்பாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மௌனம் என்பது உங்களை காப்பாத்தி விடும்.
0: அண்மையில தான் நான் படித்தேன் ரஃபி, நமக்கு இரண்டு கண்கள் இருக்கு, இரண்டு காதுகள் இருக்கு, ஒரே ஒரு வாய் தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதான் இதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா நேரத்திலுமே நம்ம பேசணும், எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட தெரியாததை நம்ம கத்துப்போம்.
1: ஆமா, அந்த தகவலோட நாங்களும் விடைபெறும் நேரம் வந்து விட்டது.
0: இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஒளிபரப்பின பாடல்கள் வழங்கிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். மீண்டும் உங்களை இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம்.
1: விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி,
0: நான் நவீன். இது உங்கள் ஒளி 96.8
1: கேட்டாலே பரவசம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: மேற்பட்ட சிங்கப்பூரர்கள் தகுதியான AI கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோர்சஸ்ல அவங்க கலந்து கொண்ட பிறகு ஒரு பிரீமியம் AI கருவிக்கான 6 மாத சந்தாவை இலவசமா பெறுவார்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. மை ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணையதளத்துக்கு போங்க. அங்க 200-க்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கோர்சஸ் உள்ளன. உங்களுக்கு பிடிச்சதுல பதிவு செய்யுங்க. அதுல கலந்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு இலவச சந்தா வழங்கப்படும். அவ்வளவுதாங்க. ஒவ்வொருவரும் ஒரு இலவச சந்தாவை மட்டுமே பெற முடியும். நீங்க வந்து ChatGPT+, கூகுள் AI Pro, Manus AI, மைக்ரோசாஃப்ட் 365 பர்சனல் இப்படின்னு பல செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கான சந்தாவை இலவசமாக பெறலாம். இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் AI சந்தா திட்டத்தை பிரதமர் லாரன்ஸ் வாங் சமீபத்துல பட்ஜெட் 2026 அறிவிச்சிருந்தாரு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுல உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ளவும், நீங்க AI திறன்களை பயிற்சி செய்யவும், அது மட்டும் இல்ல கற்ற திறன்களை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இந்த திட்டம் உதவுகிறது. எனவே மறக்காம இந்த திட்டத்துல சேருங்க. உங்களுக்கான இலவச AI கருவிக்கான சந்தாவை பெற்றுக்கொள்ளுங்க.

0: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
1: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
2: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
1: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
4: ஒலியில நான் நவீன்,
1: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
2: பஸ் பயணம்.
1: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
2: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
5: சகித்தால் என்ன
6: உங்க விருப்பமானவர்களோ இருந்தேரும்.
7: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
8: சிங்கப்பூர்ல இருந்து பிரான்சுக்கு நாம பயணம் செய்யும் பொழுது விமானத்துல என்னால ரொம்ப நேரத்துக்கு அமர்ந்திருக்க முடியாதுங்க. எப்படா வரோம், எப்படா வரோம், எப்படா நம்ம தரையிறங்குவோம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருப்பேன். ஆனா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 21 வயது மருத்துவ மாணவர் கிளெமெண்ட் லசரினி என்ன செஞ்சிருக்காருன்னா, பிரான்ஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு மிதி வண்டியில பயணம் செஞ்சிருக்காரு. ஆமாங்க, அவரு 8 மாதமா பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பிப்ரவரி மாதத்துல அவருடைய பயணம் தொடங்கியது. செப்டம்பர் 14 சிங்கப்பூரில் அந்த பயணம் முடிவடைந்தது. ஒவ்வொரு நாளும் சுமார் 10 மணி நேரத்துக்கு அவர் மிதி வண்டியில பயணம் செய்வாராம். ஒவ்வொரு நாளும் சுமார் 10 மணி நேரத்திற்கு அவர் மிதி வண்டியில பயணம் செய்வாராம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா போக போக பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாரு கிளெமெண்ட். இந்த பயணத்துக்காக நான் எந்த தயாரிப்பு வேலைகளையும் ஈடுபடல, பல புதிய மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன், புதியவற்றை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பல இயற்கை வளங்களுக்கு இடையே பயணம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு கிளெமெண்ட். அது மட்டும் இல்லை, வர வழியில் தெரியாத நபர்கள் அவங்களுடைய அன்பையும் கருணையும் என் மேலே காட்டுனாங்க, இது இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு 21 வயது மருத்துவ மாணவர் கிளெமெண்ட். என்னால் ஒரு விமானத்திலேயே அமர்ந்திருக்க முடியல, ஆனால் இந்த மாணவர் துணிச்சலோடு விடாமுயற்சியோடு நான் இந்த பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மிதி வண்டியில் அமர்ந்து 10 மணி நேரத்திற்கு அவர் பயணம் செய்து அவருடைய கொள்கையை அவர் அடைஞ்சிருக்காரு. கேட்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சா நானும் கண்டிப்பா செய்வேங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பா செய்யணுங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

தேசிய சமூக சேவை மன்றத்தின் நன்கொடை அமைப்பான கம்யூனிட்டி செஸ் எனப்படும் சமூக உண்டியலும் மண்டாய் வனவிலங்கு குழுமமும் இணைந்து நம்ம வசதி குறைந்த குடும்பங்களுக்கு வனவிலங்கு பூங்கா அதாவது சிங்கப்பூர் ஜூக்கு போக கூடுதல் வாய்ப்பை வழங்கவிருக்கின்றன. நேற்று செப்டம்பர் 16 சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்தில் கையெழுத்தான பங்காளித்துவத்தின் கீழ் சமூக சேவை அமைப்புகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 50,000 இலவச நுழைவுச் சீட்டுகள் வரை வழங்கப்படும். வசதி குறைந்த குடும்பங்களுடைய நல்வாழ்வுக்கும் கற்றலுக்கும் ஆதரவளிக்க தான் இந்த திட்டத்தை அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதன் வாயிலாக அதிகமான குடும்பங்கள் ஒன்றா நேரத்தை செலவிட்டு குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தவும் புதியவற்றை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் உள்துறை சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் திரு கோ பேமிங். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்டணம் செலுத்தும் பொழுதுபோக்கு சுற்றுலா நடவடிக்கைகளில் வசதி குறைந்தோரும் ஈடுபட வாய்ப்பளிப்பது இந்த பங்காளித்துவத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசதி குறைந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பல சுற்றுலா தலங்களை வந்து சுற்றி பார்க்கவும் நம்ம சிங்கப்பூர் வனவிலங்கு பூங்காவிற்கு செல்லவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்.

0: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி, அதாவது நீங்க சிங்கப்பூரை பிரதிநிதித்து ஒரு காரியத்தில் ஈடுபடணும், ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும், அதாவது சிங்கப்பூருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்வீங்கன்னு கேட்டப்போ பல நேர்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் அனுப்பிச்சிங்க. லில்லி எனக்கு ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: காலை வணக்கம் தம்பி காதர், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, சொல்லுங்கம்மா.
1: இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என் மனசுல ரொம்ப நாள் அந்த எண்ணங்கள் இருக்கு.
0: என்னது?
1: நம்ம முதியோர்கள் வந்து தனியா வீடு தானே இருக்காங்கப்பா.
0: ஆமா.
1: அவங்கள வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ஏன்னா தனியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு டிமேஷ் அது இதுன்னு வருது. அந்த உலகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தணும்.
0: நிச்சயமாக நடத்திடலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வெளியே நடக்குது. மூத்தோருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் கலந்துக்கிற மாதிரி இப்போ தீபாவளி வரப்போதில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னது வந்து மூத்தோருக்கும் தனியாக நம்ம நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சி செய்யணும். நீங்கள் எடுத்து நடத்துறீங்களா லிலி? நீங்கள் எடுத்து நடத்துறீங்கன்னா நிச்சயமாக எல்லோரும் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. சரி, இன்று உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைத்த அனைத்து நேர்களுக்கும் மனமாக நன்றி. ஏன் இந்த தலைப்பை ஒட்டி நம்ம பேசுகிறோன்னா, இப்போ ஜப்பான் நாட்டில் ஆசியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் நம்ம சிங்கப்பூர் போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா பல பிரிவுகளில் அவங்க தங்க பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க, வெள்ளி பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம நாட்டை பிரதிநிதித்து அவங்க இந்த விஷயத்த சாதிக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும்.
2: அதிசய உலகம் எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். தூண்டும்

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம். நன்றி.

0: இன்றைய போட்டி அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், என்னால் என்ஜின் இல்லாமல் ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். இரண்டாவது குறிப்பு, கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் பல மாதங்கள் என்னால் இருக்க முடியும்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க. முகமது பஷீர்
1: காதர், அந்த பொருள் தேங்காய் கரெக்டா
0: என்பது சரியான பதில். மூர்த்தி, நீங்களும் சரியான பதிலை அனுப்பி வச்சிருக்கீங்க. தேங்காய் என்பது சரியான பதில். யோசிச்சு பாருங்க, தேங்காய் மட்டும்தான் என்ஜின் இல்லாமல் இப்படி எங்கள் கடலை தூக்கி போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டி ஏதோ ஒரு கரையில் போய் சேரும். அந்த கரையில் போய் சேர்த்துக்கு முன்பு எத்தனை மாதங்கள் அது உப்பு தண்ணியில் இருக்குது, இருந்தாலும் அதுக்கு இன்னுமே ஆகாது, அழுவி போகாது, அது அதே மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த தேங்காயை போல தான் நம்ம வாழ்க்கை. நம்ம எங்கே தான் பயணிக்கிறோன்னு தெரியாமல் பயணிச்சிட்ருக்கோம். ஆயிரம் கணக்கான கிலோமீட்டரை தாண்டியிருக்கலாம், நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், ஆனால் எப்படியாவது இந்த தேங்காயை மாதிரியே நம்ம கரையை போய் சேர்ந்துருவோம். அழுகி போகாமல் இருக்கணும்னா நம்ம மனசு எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசு எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை அகற்றிட்டு நேர்மறை எண்ணங்களோடு இருந்தால் அந்த தேங்காய் மாதிரி அழுகி போகாமல் அதே மாதிரி நம்ம வந்து துடிப்பாக நம்ம கரையை போய் சேருவோம். என்னடா தேங்காய்க்கு ஒரு தத்துவத்தை சொல்கிறியப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படியே தோணுச்சு, அதான் சொல்கிறேன். சரி, இன்றைய அங்கத்தில் பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் மனமான நன்றி. இந்த அங்கத்தில் உங்களுக்கு நோ மணி, அதே மாதிரி நோ ஹனி, ஆனால் வானம் திரையப்படுத்தது நோ மணி நோ ஹனி பாடல ஒளிபரப்பலாம். உங்களுக்கு பரிசு வேணும்னா பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு குட் டே நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெறப்போகுது, அந்த தொகுப்பில் நீங்கள் பரிசு ஜெயிக்கலாம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க, இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
1: இது வந்துட்டோம்ல, மாநிலங்கள் வட்டாரங்களுக்கு பயணம் செஞ்சிருக்காரு அண்ணே. உலக பயணத்தை முடிச்ச அண்மையில சீனாவின் ஜன்ஜாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஊரான ஜூஜிக்கு திரும்பி இருக்காரு. இயந்திர நிறுவனத்தை நடத்தும் அவருடைய பயணத்துக்கு மட்டும் அவர் சிங்கப்பூர் காசு எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணிருக்காரு? 1.8 மில்லியன் 1.8 மில்லியன் செலவழிச்சிருக்காரு. பாத்தீங்களா, இந்த பயணம் 1993 சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள்ல தான் அவரோட பயணம் ஆரம்பிச்சிருந்திருக்கு. வேலை, குடும்ப பயணம் அப்படின்னு எல்லாத்தையும் சமாளிச்சிருந்திருக்காரு திரு சென். எப்படின்னு கேக்குறீங்களா, ஒரு மாசம் வீட்டுல இருப்பாரு, அடுத்த மாசம் சாலையில இருப்பாரு. சில நேரங்கள் அவரோட பயணம் சுலபமாக அமையல. 2015 அண்டார்டிகாக்கு போன போது கப்பல மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு, அதனால பயணத்தை பாதியிலே கைவிட்டாரு. அவர் ஆப்பிரிக்காவுக்கு போன போது அவருக்கு மலேரியா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கிரீஸ்ல நிலநடுக்கத்தை எதிர்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2019 கோவிட் காரணமாக பயணம் ரத்தானது. இப்படியாக அங்கும் இங்கும் கால் பதிச்சு கடைசியில ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு சுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்காரு இப்ப மனுஷன். இதுக்கப்புறமாக குடும்பம், பெற்றோர் இவங்களோட நிறைய நேரத்தை செலவு பண்ண போறேன். ஆனா ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒண்ணுதான், காத்திருக்காதீங்க, நேரோ யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில அவர் கத்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்காரு சென். உண்மையில மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயம் தான் இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா பல சவால்கள் எல்லாருக்கும் வர மாதிரி தான் வருது, ஆனா அதையும் கண்டு எப்படி போறோம் என்பதான் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி சென் மாதிரி நீங்க ஏதாவது முயற்சியில் ஈடுபடுங்கன்னா அதை நடத்துறதுக்கு செயல்படுத்துறதுக்கு முற்படுங்க. ஏன்னா இந்த வருஷம் 2026 முடியறதுக்கு இன்னும் 100 நாள்களுக்கு குறைவாக தான் இருக்கு. ஆக என்ன செய்யுமோ திட்டம் போடுங்க, செயல்படுத்துங்க. அதுக்கு துணையாக நாங்க இருக்கோம் உங்களுக்காக. டீ கடையில 8 மணி வரை ஜாம் ஜாம்னு டீ கடையில டீ ஆத்துறதுக்கு நான் தயார். டீ குடிச்சிட்டு நிகழ்ச்சியும் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க எங்க நினைச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கம் இணைஞ்சிருங்க. நல்ல பாடல்களுக்கு நாங்கள் உத்தரவாதம்.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிறு நிறைய சிறப்பு
1: சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணியாச்சு.
2: சரி,
1: இனிப்பு கோபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல, கிரீன் டீ தான் குடிக்கிறோம். அப்படி இருந்தா குறையல, 80 கிலோ இருக்கேன். ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ குறைச்சா நல்லா இருக்கும் பாக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க,
2: என்ன
1: பண்ணலாம்.
0: அண்மைக்காலமா கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கேன், பெரிய ஒரு சவால் தான். அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். புரதச்சத்து புரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடு தான் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த புரதச்சத்துக்கு அப்புறம் வந்து இந்த கார்போஹைட்ரேட் சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா, சோறு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. அதனால கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியுது. நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம் லக்ஷ்மணன், சரியா? முயற்சி பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஹுசைனுடைய குரல் பதிவு இன்னும் கேட்கல, பார்க்கலாம், பாப்போம் என்ன சொல்றாருன்னு.
3: வணக்கம் விமலா, ஹுசைன் பேசுறேன். இந்த 99 நாட்கள்ல நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, இதுவரைக்கும் செஞ்சதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் விரும்புகிறேன். என்ன செஞ்சேன்னா, ஒரு 5 மாதங்களாக வந்து கொஞ்சம் நல்லா ஓடி நடந்து ஹைக்கிங் பண்ணி கொஞ்சம் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு ஃபிட்னஸை கொஞ்சம் மெருகேற்றிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 2 மாதங்களாக August 1st September 30 வரைக்கும் ஆக்சுவலி ஒரு சேலஞ்ச் இருக்கு, ரன் ஃபார் எஸ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு 61 கிலோமீட்டர் சேலஞ்ச். 61 கிலோமீட்டர்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. இப்போ ஒரு 430 கிலோமீட்டர் இருக்கேன், 500 தொற்றோன்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணி பாக்குறேன். சோ ஆனா அதுக்கும் தாண்டி அதையும் தாண்டி வந்து இந்த உடற்பயிற்சியை விட்டுறக்கூடாது, ஃபிட்னஸை விட்டுறக்கூடாது, ஹெல்த்தை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சோ ஹோப்ஃபுல்லி அது வந்து நான் மெயின் பண்ணுவேன். நன்றி
0: ஹுசைன், அழகான பல விஷயங்களை சொல்லிருக்கீங்க. சரி, வந்திருக்க மற்ற சில செய்திகளை பார்க்கலாம். இஸ்மாயில் என்ன சொல்றாரு?
4: நல்ல நல்ல பாட்டா போடுறீங்க,
0: நன்றி.
4: உங்களுக்கு ஒரு நன்றி. நீங்க சொன்ன தலைப்புக்கு வந்து நான் என்ன செய்யலாம்னா, வர்ற வருஷத்துல வாயை குறைக்கலான்னு இருக்கேன். அதிகமா பேசுறேன்னு எனக்கு தெரியுது. ஆமா, அதே மாதிரி யார்கிட்டையும் கோவப்படாம இருக்கணும் அப்படின்னு ஒரு சவால் எடுத்துருங்க.
0: இது நல்லா இருக்கு. உண்மையிலே சில நேரத்துல நாம நமக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையோ அல்லது சில விஷயங்களையும் மாத்தி அமைச்சா வாழ்க்கையில நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு, நீங்களும் யோசிக்கலாம். இன்னொரு செய்தி வந்திருக்கு, எப்படியாவது இந்த வருஷம் அன்புக்குரியவர் கடைப்பாரு அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேங்க. பல கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன், பிறந்தநாள் போயிட்டு இருக்கேன், காது குத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் என்னோட கண்ணாலும் கிடைக்கலையே அப்படின்னு பேர் மட்டும் சொல்லிடாதீங்கன்னு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, மனசு வச்சு அதையும் நினைச்சிட்டே செய்யுங்களேன், கண்டிப்பா உங்க கண்ணாலன் உங்க கண்ணுல படுவாரு, சரியா? ஆல் தி பெஸ்ட்.
5: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து பிளாயர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
1: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: 70
1: கேட்க கேட்க ஆனந்தம்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. மனச திருடுனா காதல் வரும், பொருளை திருடுனா புகழ் வரும்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: திருடாதே திருடாதே என் நெஞ்சம் வேண்டும் எனக்கு.
0: இன்று காண குறிப்புகள். 1911 வருஷம் ஆகஸ்ட் 21 தேதி சும்மா இருந்த என்ன ஒருத்தர் திருடிட்டாரு. அவரு பேரு வின்சென்கோ புரிகியா என்பவர். அவருடைய கோட்ல என்ன அப்படி பதுக்கி வச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டாரு. 2 வருஷமா எல்லாரும் தேடோ தேடின்னு தேட அதுக்கப்புறமா நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். அதன் பிறகுதான் என்ன எல்லாரும் கவனிக்கவே ஆரம்பிச்சாங்க. யார் நானு அப்படின்னு கேட்டு போயிருந்த சரியான பதில அசோக் குமார் முதல் நேரம் டக்குன்னு அனுப்பிடுறாரு. அவரோட GFRY என்னங்க உங்க பேரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களோட பவானி, தினேஷ், துரை, அப்புறம் திவ்யாஷ் துரை, பிரியா, எழிலரசன், ராஜு, பதிமா, மஜித், சாமுவல், கார்த்திக், ராதகுமாரி, மணி, ஸ்காய், ப்ளூ, அன்பு, மைமூன் என பலர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எங்கப்பா சரியான பதில் என்ன அப்படின்னு நான் சொல்றது பதிலா ரியா சொல்றாங்க கேட்கலாம்.
2: குட் ஈவினிங் விமலா.
0: வணக்கம்.
2: கேட்டதுக்கான பதில் வந்துட்டு மோனலிசா பெயிண்டிங்.
0: எழிலரசன்.
3: வணக்கம் விமலா.
0: வணக்கம்.
3: ஆன்சர் வந்து மோனாலிசா டிராவிங் நினைக்கிறேன்
0: என்பதா சரியான பதில். மோனாலிசா லினாடோ டா வின்சி வரைந்த அந்த மோனாலிசா உடைய ஓவியம் சும்மா தான் இருந்திருக்குங்க அந்த மியூசியத்துல. ஆனா ஒருத்தர் திருடு ஆரம்பிக்க அதை தேடி போக அந்த ஓவியம் புகழ் பெற ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா. ஒரு கெட்டதுலயோ நல்லது நடக்கோ என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். அதனால உங்க பொருள் ஏதாவது அடுத்த காண போச்சுன்னா கவலைப்படாதீங்க. திரும்ப வரும்போது ஓஹோன்னு புகழ் பெற ஆரம்பிச்சிருங்க நீங்க அல்லது உங்க பொருள்.
4: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: ஆடா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணனிங்கே.
4: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
4: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: மற்றபடி நுழைவுச் சீட்டுகளை பெற பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இன்னுமா இதுவரைக்கும் பார்த்து பார்த்து நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய இரண்டு இணைப்பக்க முகவரிகளை நீங்க குறிச்சிட்டு வச்சுக்கீங்களேன். அதுல பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களை தட்டுக்க ஆளே இல்ல. முதல் இணையபக்கம் டைப்பிங் கிளப். அந்த பக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பகுதியில நீங்க முடிக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். உங்களுடைய டைப்பிங் வேகத்தை பொறுத்து நீங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இப்படியாக பயிற்சி செய்யும் பொழுது நல்ல வேகமாக நீங்க டைப் செய்ய தட்டச்சு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த இணையபக்க முகவரி, அடுத்த இணையபக்க முகவரி ஜெட் டைப். இது வந்து ஒரு கேமிங் இணையபக்கம் மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு மேல இருந்து ஒரு ஒரு பொருளை விழுந்துட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க டைப் செய்யணும். ஒரு கேம் மாதிரி இருக்கும், விளையாட்டு போலவே இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்க டைப் செய்ய டைப் செய்ய அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியாக பயிற்சி செய்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஜெட் வேகத்துல டைப் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் ஒலி 96.8.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இன்று செப்டம்பர் 23 புதன்கிழமை உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, என்னென்ன நாட்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம்.
5: அனைத்துலக அளவுல இன்னைக்கு சைன் லாங்குவேஜஸ் அதாவது செய்கை மொழியை வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கும் ஒரு நாளா பாக்குறாங்க. அந்த செய்கை மொழி வந்து கற்றுக்கொள்றது கொஞ்சம் கடினம் தான்.
4: முயற்சி செஞ்சிருக்கீங்க ரஃபி?
5: எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த
4: பேசுவீங்களா?
5: இல்ல, அதை நான் முயற்சி செய்திருக்கிறேன், தொலைக்காட்சியில பாத்திருக்கேன். சில வேலைகள் வந்து செவிப்புலன் இழந்தோருக்கு வந்து அவங்களுக்கு அதை வைத்திருப்பாங்கல்ல, அங்க சில திரைப்படங்கள்ல கூட அதை இணைத்திருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள்ல.
4: மொழி திரை, ஓ, அதாவது அந்த திரைப்படுத்தியே அந்த செய்கை மொழியில.
5: ஆமா ஆமா, அண்மையில ஒரு தளத்துல பார்க்கும்போது கீழே அந்த திரைப்படத்திற்கு வந்து.
4: சரி சரி, இல்ல இது நல்ல ஒரு விஷயம் தான், ஏன்னா எல்லாருமே பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஆசைப்படுறோம்ல. ஆக ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் இந்த செய்கை மொழியில தெரியும். சாரி, இன்னும் லவ்னு நினைக்கிறேன், இன்னொன்னு காதல் அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். சரி,
5: நல்லதுதான் கற்றுக்கொள்றேன்.
4: எப்போதுமே இதை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை ரஃபி. எனக்கு என்ன தோணுது ரஃபி, இந்த செய்கை மொழி உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒரு மொழியாக இருக்கணும். இப்போ ஆங்கிலம் கூட எல்லாருக்குமே தெரியாது, ஆனால் சைகை மொழி எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
5: அதோட இந்த வாரம் முழுக்கும் காது கேளாதோருக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் அவங்களையும் நம்ம நினைத்து பார்க்கணும், அவங்களையும் சமூகத்தில் ஒருத்தராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்பதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அனைத்துலக அளவில். அதோட இன்னைக்கு நேஷனல் ஆப்பிள் சைடர் டே, வினிகர் டே அப்படிங்கிறத கொண்டாடுறாங்க மேற்கத்திய நாடுல.
4: சரி, அதற்கு பிறகு எஜுகேஷன் டெக்னாலஜி டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நம்ம கல்வி துறையில, கல்வியில தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமான ஒன்று.
5: நிச்சயமா வளர்ந்துகிட்டு வருது.
4: நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தொழில்நுட்பம் இல்லாமலே நம்ம கல்வி கத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு கட்டதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் மெதுவடையும். மாணவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு அவங்களால கத்துக்க முடியாது அப்படின்னு தோணுது. ஆக தொழில்நுட்பத்தை எப்போதுமே நம்ம சேர்த்துக்கொள்ளணும்.
5: ஆமா, இன்னொன்னு வந்து எனக்கான ஒரு நாள்
4: இன்னைக்கு
5: கோ வித் யுவர் காட் டே. எப்போதுமே என்னுடைய உள்ளுணர்வுக்கு நான் நிறைய மதிப்பு கொடுப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து இன்னொருத்தட்ட போய் கேட்டு அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பழக்கம் இல்லைங்க.
4: இல்ல, உங்களுக்கு இல்ல, அது நல்லதுதான் ரஃபி. நான் எப்போதுமே எனக்கு உள்ளுணர்வு ஒன்று சொல்லணும், அது யாராச்சும் அதே மாதிரி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்பேன்.
5: கேப்பீங்க?
4: யாருமே அதை சொல்ல மாட்டாங்க,
5: சொல்ல மாட்டாங்க. எதுக்கு? அப்புறம் மன வருத்தத்தோட உட்காந்துகிட்டு இருக்கணும்.
4: ஆமா,
5: அதனால உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ சில வேலைகள்ல அது நல்லதாக இருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க எதுக்கு பலரை போய் நீங்க தொந்தரவு படுத்தணும்? அதுக்கு நீங்களே சொல்றதை கேட்டுட்டு போயிடலாமே.

தக்கச்சென்னு தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங் தீங

0: ரானி மத மத கம கம கம கனிரோ கம கனிரோ கனிரோ.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
1: நடிகர் சூர்யா இப்ப ரொம்ப ஹாட் ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்காரு ரஃபி.
3: ஆமா, அதாவது தமிழ் திரையுலகிலேயே அவர் வந்து டாப்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க.
1: விஜய் இருந்த அந்த இடத்துல இப்ப சூர்யா நிரப்புறாரு அப்படின்னு நம்ம ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம். அவருடைய காலகட்டத்துல மற்ற நடிகர்கள் இல்லாம வேற வேற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அஜித் பொறுத்த வரைக்கும் ரேசிங்ல ரொம்ப மூழ்கிருக்காரு.
3: ஆமா,
1: விஜய் அரசியல் இருக்காரு. ஆக அவருடைய காலகட்டத்துல இப்ப அவர் தான் இன்னும் நிலைத்து நிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: ஆமா, நான் நினைச்சேன் அஜித் வந்துருவாரு அதுக்கப்புறம் அப்படின்னு. ஆனா இப்ப அவரு ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நாங்கள் தான் வந்து ஏற்றி விட்டோம் மேலே. இப்போ ஒரு காணொலியில் பார்த்தோம்,
1: சரி சரி,
3: ஒரு சில ரசிகர் சொல்கிறாரு நாங்கள் தான் ஏற்றி விட்டோம் உங்களை மேலே, ஆனால் இன்னைக்கு எங்களை கண்டுக்கவே மாட்டீங்களே. ரேசிங்கில் இருக்கும்போது சில பேர் சந்திச்சு அவருக்கு வந்து கை காட்டி இருக்கிறாங்க.
1: அதுக்கு அவர் என்ன செய்யறது?
3: அவர் வந்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு.
1: ஆமாம் ஆமாம், அவருக்கு பிடிக்காது அது ரசிகர் மன்றம் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு எப்போதுமே உறுதியாக சொல்லுவார். ஆனா ரசிகர்கள் எப்போதுமே அவங்களுடைய ஆதரவை வழங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, இன்றைக்கு வந்து செய்தி வந்து சூர்யா பத்தி தான்.
3: சரி, சூர்யா என்ன சொல்றாரு?
1: கிடைத்த தகவல் என்னன்னா ரஃபி, சூர்யா மணிரத்னமோட சேர்ந்து பணியாற்ற போறாரு
3: ஆயுத எழுத்துக்கு அப்புறம்.
1: ஆயுத எழுத்துல மட்டும்தான் அவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைக்கேல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல இருந்தார்ல சூர்யா, அதற்கு பிறகு அவங்க சேர்ந்து பணியாற்றலன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் அவரு இஞ்சி வெள்ளம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு வராரு.
3: ஓ,
1: சாய் பல்லவியும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்துல. அதற்கு பிறகு சூர்யாவோட சேர்ந்து பணியாற்ற போறாரு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்டேன், அப்ப கை கூடல, இப்ப வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம சேர்ந்து பணியாற்ற போறோம் அப்படின்னு ஒரு வதந்தி வந்திருக்கு.
3: ஓ சரி, ஆஹா, அந்த வதந்தி உண்மையா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சிக்கா.
2: அது இல்லங்க,
3: கொஞ்சம்
2: சாப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
3: அது மட்டுமா?
2: இன்று நாம சிவில் சர்வன்ட் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
2: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
2: ஹலீமா
3: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: மழை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: வழங்கும்
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968 இல்.

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீடியாகாப் ஒலி 968 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சர்வீஸில் தொடக்கமாக ஒலிக்கின்றது எல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசையில் ஜலதாக்ஷா, ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் பாடியிருக்கும் கடை கண் பார்வை அது போதுமே. ராகம் கமாஸ், தாளம் ஆதி.

மீடியாகாப் ஒலி 96.8 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அடுத்து ஒலிக்கின்றது சேவிக்க வேண்டும் ஐயா எனும் தலைப்பிலான பாடல்.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகோ வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 267 நாள். ஆண்டு நிறைவு பெற 98 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 7 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 12 ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691119
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டாப் புஷ்ப

0: வணக்கம் சிங்கே.
1: அருணாச்சலம்பரத்திலிருந்து முதல் பாடலை கேட்டீங்க, தேனிசி தென்றல் தேவாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடியிருந்தாரு.
2: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி
1: சஜினி.
2: ரவி, சமீபத்துல வந்து சமூக வலைதளத்துல நான் ஒரு காணொலியை பார்த்திருந்தேன். இந்த காணொலியில ஸ்பின் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடவடிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு.
1: இருங்க, ஸ்பின் கிளாஸ்னா இந்த மிதிவண்டி ஒரே இடத்துல இருக்கும், எல்லாரும் சுத்தி ஒரு மிதிவண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு இல்லையா?
2: ஆமா, அந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு.
1: சரி,
2: அதுல வந்து நிறைய இளையர்கள் இருக்காங்க, கொஞ்சம் வந்து வயதானவர்களும் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு அங்கிள் மட்டும் அதுல அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு மிதி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்பின் வகுப்பு இருக்கு இல்லையா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப வேகமா இசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த மிதி வண்டியை ஓட்டுவாங்க.
1: ஆமாமா, எல்லாரும் ஒரே பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே வேகத்துலதான் செயல்படுவாங்க. ஆனா இவரு வந்து அவருக்கு பிடித்த அந்த ஒரு பேஸ்ல அந்த ஒரு வேகத்துல போயிருக்காரு.
2: ஆமா, பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு வயதாகும் பொழுது ஐயோ இளையர்கள் நிறைய இருக்காங்களே, இவங்களோட நம்ம சேர்ந்து இந்த வகுப்புல சேரணுமா அப்படிங்கிற ஒரு கூச்சம் ஏற்படலாம் இல்லையா. ஆனா இருந்தாலும் நான் வகுப்புல சேர்ந்து என்னுடைய ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம சேர்ந்தோம்னா எதை பத்தியும் கவலைப்படாம நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாம வாழலாம்.
1: சரியா சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்க இந்த இடத்துல பாக்கணும். வாழ்க்கையில எல்லாரும் ஒரே வேகத்துல போக மாட்டோம், அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரியான வேகத்துல செயல்படுவாங்க. மத்தவங்க இவ்வளவு வேகமா போறாங்களே, நாமளும் போகணுமா, ஈடு கொடுத்தாகணுமா அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சோம்னா நாம வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நமக்கேத்த வேகத்துல நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சோம்னா மத்தவங்க எந்த வேகத்துல போனாலும் அதை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். ஏன் தெரியுமா?
2: நம்ம வாழ்க்கை நம்ம கையில.
1: அதேதான்
2: விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. நீயர் கல்யாணி பந்தபாசம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக அடுத்த இடம் பெறுகிறது.
1: அதனை அடுத்து அண்ணாவின் ஆசை படத்திலிருந்தும் பாட்டு வரப்போகுது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, ஏ எல் ராகவன் பாடிய பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில் இடம்பெறப்போகுது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கருப்பையா சொன்னாரு. அவருக்கான பாடல் விடுபெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஒலி 9:68
2: கேட்டாலே பரவசம்.

0: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679664646.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: ஜானகி மலேசிய வாசியவன் கூட்டணியில இரண்டு பாடல்கள் அடுத்து வரப்போகுது. இசை ஞானியுடைய ராஜாவுடைய சில புதிய வார்ப்புகள், சட்டம் என் கையில் ஆகிய பாடல்கள் இந்த பாடல்களை நீங்க கேட்க போறீங்க.
1: சில நேரங்கள்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால சில பேரால அவங்களுடைய படிப்பை தொடர முடியாது.
0: ஆமா, நாம கூட பாத்திருக்கோம், வசதி குறைந்த குடும்பத்தில இருந்து வரலாம், அல்லது குடும்ப பிரச்சனையால பிள்ளைகளால கவனம் செலுத்த முடியாம போகலாம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா.
1: ஆமா, திரு பிரஸ்லி சங் இருக்காரு இல்லையா, இவருடைய 7வது வயதுல தொடக்க நிலை 1 முடித்த பிறகு அவரால் தொடர்ந்து பள்ளிக்கு போக முடியல, காரணம் குடும்ப சூழ்நிலை. அதுக்கப்புறம் 9 வருடங்களா அவரால் படிக்க முடியல, வீட்டில தான் இருந்தாரு, தொலைக்காட்சி நிறைய பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 14 வயதுல அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு பகுதி நேர வேலையில சேர்ந்தாரு. ஆனா அங்க என்னாச்சுன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவர் கேலி செஞ்சிருக்காங்க, நீ தானே அதை படிக்காத பல்ல, உனக்கு தான் வந்து கணிதம் தெரியாது, விஞ்ஞானம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவருடைய மனசு ரொம்ப நோகடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 16 வயதுல அவர் என்ன செஞ்சாருன்னா போய் ஒரு பள்ளிக்கூடத்துல சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா PSLE தேர்வு எழுதாதனால அவருடைய தெரிவுகள் எல்லாமே வந்து அவ்வளவாக இல்லை, 2 பள்ளிகளை தான் சேர முடிஞ்சது. இருந்தாலும் அவர் ஒரு பள்ளியில சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா மற்ற மாணவர்கள் வந்து ரொம்ப வேகமா படிக்கிற அதே வேகத்துல அவரால் படிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஒரு ஆசிரியர் இதை பார்த்தாங்க, அவருக்கு ஊக்குவிப்பு தந்தாங்க, இன்னைக்கு அவர் நல்லா படிச்சு ஒரு ஆசிரியராக அவர் பயிற்சி மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு.
0: அவருக்கு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணும். 2வது, இந்த நேரத்துல வானொலி பக்கமா இணைந்திருக்கிற மாணவர்கள், குறிப்பா PSLE தேர்வுல ஈடுபட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நாங்க சொல்ல விரும்புறதெல்லாம் நல்லா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க, எதிர்காலம் உங்க கையில.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
3: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: 6:34 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
1: திரைப்படத்துல இருந்தும் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தில இருந்தும் சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க.
0: ஒலி 9:00 இப்போ உங்களுக்காக பொன்மொழி நேரம்.
1: இன்றைய பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காரு மலேசியாவில இருந்து நேயர் பன்னீர். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது.
0: பிரம்மாதமான கூற்று. இத மீண்டும் ஒரு முறை நம்ம கேட்டே ஆகணும். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது.
1: அனுபவத்தோடு நீங்க வாழ்க்கையில முன் செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது ஆணவத்தோட நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ரெண்டுமே உங்க கைகள்ல தாங்க இருக்கு.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்திலிருந்துள்ளது பயணியர் சாலை நார்த், குறிப்பாக PIE நோக்கி செல்லும் வழியில் நாங்யாங் கிரசன்ட் அந்த பகுதிக்கு பிறகு. இதன் காரணத்தினால் பயணியர் சாலை நார்த், நாங்யாங் கிரசன்ட் இப்பகுதிகள் மூடப்பட்டுள்ளன.
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: இன்றைய வானிலையில் மாற்றம் இருக்கா இல்லையா தெரிந்து கொள்வோம் வாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகளில் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 67-83 இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
1: சஜினி
0: சொல்லுங்க,
1: எதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம்.
0: பூசணிக்காய சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: பூசணிக்காய் இதை சாப்பிட்டா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க கேப்போம்.
0: இதுல வைட்டமின் ஏ நிறைய இருக்கு, இதனாலேயே நாள்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்க உதவுது அப்படின்னும் தகவல்கள் கூறுகின்றன. உங்களுடைய கண் பார்வை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூசணிக்காய் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய எடையை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பூசணிக்காய் அதுக்கு உதவலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
1: இப்ப போய் இந்த பூசணிக்காய் நான் எங்க தேடுவேன், எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்களா? ஒண்ணு வேண்டாம், நீங்க இந்த சூப் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க போய் இந்த பூசணிக்காய சூப் வடிவத்துல கொடுப்பாங்களே, அப்படி கூட நீங்க சாப்பிடலாம். அதன் வாயிலாக ஆரோக்கியமான முறையில நீங்க அதன் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்.
4: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. புட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டுடையர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது வி வாட்சில் தேவைக்கேற்ப இலவச பார்க்கலாம்.
5: We gonna blow the speakers, baby.
6: ஒலி எங்கேயும் எப்போதும்.
7: ஏரோப்ளேன் பறக்குது பெருமேல.
8: கண்டங்காத்தா கொண்டக்காரி.
9: ஒலி 968.
10: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட.
11: அப்படி போட போட போட.
12: தலா முதலமோ.
13: திம்சுக்கட்ட. ஐ ஐ திம்சுக்கட்ட.
9: கேட்டாலே பரவசம்.

0: மஜ்னு திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹாரிஸ் ஜெயராஜினி, செயல் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: அதுக்கு முன்னால காதலில் சொதப்போது எப்படி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அந்த பாடலை கார்த்திக் ஹரிணி பாடியிருந்தாங்க தமனோட இசையில.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு பரிசு காத்துக்கிட்டே இருக்கு, ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி.
1: இன்னைக்கு நாங்க 8 மணிக்கு மேல டிக்டாக் லைஃபும் வரப்போறோம், அங்கேயும் உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
0: சிங்கே.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEயை நோக்கி செல்லும் பயணியர் ரோட் நார்த் நன்யாங் கிரசனுக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
0: வணக்கம். காலை மணி 7, மீடியா கபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சட்ட அமைச்சர் எட்வின் தோங் இணைய துன்புறுத்தல்களுக்கு தளங்கள் இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதை எளிதாக்கும் வழிகள் ஆராயப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீதிமன்ற ஆணைகளை சுலபமாக பிறப்பிக்கும் முறைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது குறிப்பிட்ட தளங்கள் புகார் அளிக்கப்பட்ட 6 முதல் 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இன்னும் வேகமாக்க தளங்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அரசாங்கம் சொன்னது. அண்மையில் சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட 2 மாதங்களுக்குள் 500க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குடும்பங்களுக்கு ஏற்ற வசதிகளை திட்டங்களில் சேர்க்கும்படி சொத்து சந்தை மேம்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வளர்ச்சிக்கான 2ம் அமைச்சர் இந்திராணி ராஜா அவ்வாறு கேட்டுக்கொண்டார். கட்டடங்களின் வடிவமைப்பு, அவற்றில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை சொத்து மேம்பாட்டுத்துறை தீர்மானிக்கிறது. குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கப்பூரின் முயற்சிகளில் அந்த துறைக்கும் பங்கு உண்டு என்றார் அவர். பிள்ளைகள், மூத்தோர்

0: போன்றோருக்கு ஏற்ப வசதிகளை அமைத்து தரும்படி அமைச்சர் இந்திராணி கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். சிங்கப்பூர் தரவு நிலையங்களுக்கான அதிகரிக்கும் தேவைக்கு ஈடு கொடுக்க விரும்பினாலும் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. நிலம், எரிசக்தி, தண்ணீர் ஆகியவை குறைவாக இருப்பது அதற்கு காரணம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் டான்கே ராவ் கூறினார். அதனால் நிலையங்களால் கையாளக்கூடிய தரவுகளின் அளவை விட அதன் மதிப்பில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அதே நேரத்தில் வட்டாரத்தில் உள்ள பொருளாதாரங்களின் வெவ்வேறு ஆற்றல்கள் பயன்படுத்தப்படும் என்று திரு டான் சொன்னார். சிங்கப்பூரில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் அவற்றின் தொழில்நுட்பங்களை சோதிக்கவும் மெருகேற்றவும் கூடுதல் இடவசதியை பெறவிருக்கின்றன. அதற்கான தனது வளாகத்தை ஏஸ்டா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பு விரிவாக்கம் செய்திருக்கிறது. நிறுவனங்கள் வளர்வதற்கு ஆதரவளிப்பது நோக்கம். அனைத்துலக சந்தைகளில் அவை தடம் பதிக்கவும் சிங்கப்பூரில் இருந்தவாறு அனைத்துலக அளவில் போட்டித்தன்மை மிக்க வர்த்தகங்களை உருவாக்குவதும் எண்ணம். வளாகம் 18,000 சதுர அடிக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அது முன்னதாக 10,000 சதுர அடியாக இருந்தது. லைஃப் சயின்சஸ் எனும் உயிர் அறிவியல் ரசாயன பணிகளுக்கான இடம் இருமடங்காகியுள்ளது. ஸ்டார்ஹப் கெப்பல் நிறுவனங்கள் M1 தொலைத்தொடர்பு நிறுவனம் சம்பந்தப்பட்ட உத்தேச ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக உறுதி செய்திருக்கின்றன. கலந்துரையாடல்கள் நடைபெறுவதாக இரு நிறுவனங்களும் கூறின. ஆனால் அவற்றின் மூலம் ஏதேனும் பரிவர்த்தனை ஏற்படுமா என்பது உறுதியல்ல என நிறுவனங்கள் தெரிவித்தன. சில மாதங்களுக்கு முன் M1 நிறுவனத்தை சிம்பா நிறுவனம் வாங்கும் முயற்சி கைகூடவில்லை. டேங்லின் கடைத்தொகுதி இருந்த இடத்தில் அமையவிருக்கும் புதிய அரங்கை நிர்வகிக்க நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம். 1,000 இருக்கைகள் கொண்ட அரங்கு 2030 திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனுபவமுள்ள உள்ளூர் வெளிநாட்டு நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்துக்கு 20 வரை அடிப்படை வாடகை கழிவு வழங்கப்படும். தரமான வெளிநாட்டு கலைப்படைப்புகளை சிங்கப்பூருக்கு கொண்டு வருவது உள்ளூர் கலைக்குழுக்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது. இவை இரண்டுமே நிறுவனத்தின் முக்கிய பணியாக இருக்கும். லாப நோக்கமற்ற உள்ளூர் கலை நிறுவனங்களுக்கு குறைவான கட்டணங்களை விதிப்பதோடு இணை தயாரிப்புகள், வழிகாட்டுதல் போன்ற திட்டங்களையும் நிறுவனம் அறிமுகம் செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டின் 2 காலாண்டில் தேர்ந்தெடுக்கப்படும் நிறுவனத்தின் பெயர் அறிவிக்கப்படும். சீன அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவை சென்றடைந்திருக்கிறார். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் முக்கிய சந்திப்பில் கலந்து கொள்ளவிருக்கிறார். திரு சியை திரு டிரம்ப் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஓர் அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு தலைவரை ஆகாயப்படை தளத்தில் நேரில் சென்று வரவேற்றது 60 மேல் ஆகியுள்ளது. திரு சி அமெரிக்காவில் 3 இருப்பார். 2015 ஆண்டிற்கு பின் திரு சி அமெரிக்காவிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருப்பது இது முதன்முறை. ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கியான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சாடியிருக்கிறார். போரால் தமது நாடு பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். ஈரான் ஒருபோதும் அடிபணியாது, துடை தொழிக்கப்படும் என்ற மிரட்டல்களுக்கு சரணடையாது என்று திரு பெசஷ்கியான் கூறினார். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறை கூறினார். திரு பெசஷ்கியானின் உரையின் போது அமெரிக்க பிரதிநிதி ஒருவர் வெளிநடப்பு செய்தார். கூட்டத்தின் 2 உக்ரைன அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் உரையாற்றினார். மாஸ்கோ மீது பொருளாதார ரீதியில் தொடர்ந்து நெருக்குதலை அளிக்கும்படி அவர் உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டார். ரஷ்யாவின் வருவாய் இலக்காக இருக்க வேண்டும் என்றார் அவர். உக்ரைன் மீதான போரில் 47 நாடுகளின் குடிமக்களை ரஷ்யா பயன்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி சொன்னார்.
1: சொல்லும் பொருளும் ஜுடிஷரி நீதித்துறை. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜுடிஷரி நீதித்துறை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்கே,
4: ஆதரவு BYD.
5: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
4: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
5: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
4: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
5: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
6: மெட்ராஸ்,

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே என்ஜிகே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: அன்பான பாடல் அடுத்து உங்களுக்காக இடம்பெற போகுது.
0: உங்களுக்காக பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது.
1: நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி
0: ரவிஜி
1: அதாவது இந்த நாட்டுல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. அந்த நாடு எது?
0: இப்பவே உங்களுடைய பதில்களை 9678 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. பதிலை அனுப்பி வைக்கும் முதல் நேயருக்கு காத்திருக்கிறது ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி. மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி,
1: இந்த நாட்டுல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு மட்டும்தான் இருக்குன்னு அண்மையில ஒரு ஆய்வுல சொல்லிருக்காங்க. அந்த நாடு எது?
2: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்.
0: ஹவுகாங்க்கு செல்லும் வழியில் பொங்கோல் ரோட் வழியாக அங்கே சாலை விளக்குகள் பழுதாகி உள்ளன. கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அது மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரிலாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக இவ்வாறு நட்சத்திரம் பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.
1: நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ.
2: இதைய கமல் அம்பரத்துல இந்த பாடல கேட்க போறீங்க.
0: வெண்ணிராடை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் காத்து கொண்டு இருக்கின்றது.
2: பி பி ஸ்ரீனிவாஸ் பத்தி சொல்லும் போது சஜினி, இவர பலரும் வந்து சுலபமா அணுகி பேசிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா சென்னையில ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விடுதி நியூ வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விடுதியில அவருக்காகவே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு வாரமும் எப்பப்ப முடியுமோ அவருடைய ரசிகர்களையும் நண்பர்களையோ குடும்பத்தாரையும் அங்க போய் நேரடியா சந்திச்சு அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு உரையாடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது.
0: அந்த காலத்துல எல்லாம் இந்த காலம் மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது. கையெடுக்க தொலைபேசிலேயே ஒரு தட்டு தட்டுனா ஒரு மெசேஜ் நாம பிடிச்ச நபர்கள் கிட்ட நமக்கு அனுப்பிடலாம் இல்லையா. ஆனா நாம வந்து இந்த மாதிரி சந்திக்கும் பொழுது அதனுடைய அந்த சக்தி சொல்லுவாங்க இல்லையா, அது வேறுபட்டு இருக்கும். ரவி, எல்லாரையும் நேரடியா சந்திச்சு பேசுறது
2: அப்படிப்பட்ட ஞாபகங்களை தூண்டி விடுற மாதிரி இதோ பாடல்கள் வருது. இணைந்திருக்கீங்களோட இது ஓலி 968
0: கேட்டாலே பரவசம்.

0: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
1: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
0: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா?
2: பாட்டி தங்க சில
0: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: உங்க அபிமான நட்சத்திரங்களின் திருவிருப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா? வாரந்தோறும் வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்த கேள்விக்கு பதில் அனுப்பும் முதல் நேருக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு நாங்க சொல்லியிருந்தோம்.
3: கேள்வி என்னவென்றால், இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு அப்படின்னு சொல்லி அண்மையில ஒரு ஆய்வுல தகவல் வெளியிட்டு இருக்காங்க.
2: அந்த நாடு எதுன்னு கேட்டிருந்தோம். பல நேயர்கள் வந்து தென்கொரியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், வேட்டிகன் நகரம் இப்படின்னு பல பதில்களை சொல்லியிருக்காங்க.
3: நேர்கள்லாம் வந்து இந்த பிறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில பதில நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு. ஆனா தெளிவா நான் சொல்லியிருந்தோம், இது வந்து அண்மையில வெளிவந்த ஒரு ஆய்வின் படி வெளியிடப்பட்ட தகவல் அப்படின்னு.
2: அதே தாங்க. எனவே நாங்க எதிர்பார்க்கிற பதில யாருமே கூறவில்லை.
3: சரி, அப்ப பதில் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? தோ சொல்றோம்.
2: போர்ச்சுகல்.
3: அண்மையில ஒரு ஆய்வுல வெளியிட்டு இருக்காங்க சர்னே, இந்த நாட்டுல பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு. அந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற நாடுன்னு சொன்னா அது போர்ச்சுகல். இங்க பிறக்கிறதுக்கான வாய்ப்பு 0.06 விழுக்காடு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
4: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: பிஐஏ நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடு இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. BKE-ஐ நோக்கி செல்லும் SLE, BKE PIE exit அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
5: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
6: என்னங்க அது?

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: Chan Brothers Soaring 61st Travel Fest மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2nd பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். Chan Brothers Soaring 61st Travel Fast. 2 நாட்களுக்கு மட்டும். September 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர் 2nd மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
1: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க. இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: அதிசய உலகம்.
6: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
7: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
5: ஒலி 9

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்களை கேட்டீங்க. 80களில் வந்த இதமான பாடல்கள் தனியாத தாகம், விடியும் வரை காத்திரு ஆகிய பாடலிலிருந்து
2: இடம்பெற்றன. ஒரு காதல் வந்திருக்கு.
3: இவர்களுடைய கூட்டணியில இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. குங்குமச்சிமிழ் திரைப்படத்துல இருந்து
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக ஐச்சி நகோயா, அங்கே நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் பத்தின தகவல்கள்.
3: சிங்கப்பூர் இப்பொழுது 6 பதக்கங்களை வென்றுள்ளது. 1 தங்க பதக்கம், 3 வெள்ளி பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கங்களோடு 6 பதக்கங்களை வென்றுள்ளது.
1: வெற்றிகரமா போயிட்டு இருக்கிற நம்ம சிங்கப்பூர் அணி இன்னும் சிறப்பா செயல்படணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல போட்டிகளை நேரடியா நீங்க பாக்கணும்னு சொன்னா, ஒளி வழி 5 இன்று பிற்பகல் 2 நீச்சல் போட்டிகள் இடம்பெற போகுது. கண்டிப்பா நேரடியா பார்த்து உங்களுடைய ஆதரவை நீங்க வழங்கலாம்.
3: இப்ப வாங்க பதக்க பட்டியல் நிலவரங்களை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 3வது இடத்துல தென்கொரியா இருக்காங்க 40 பதக்கங்களோடு. 8 தங்க பதக்கங்கள், 8 வெள்ளி பதக்கங்ள், 24 வெண்கல பதக்கங்கள்.
1: 2வது இடத்துல இருக்கிற ஜப்பானுக்கு 15 தங்க பதக்கங்கள், 24 வெள்ளி பதக்கங்கள், 27 வெண்கல பதக்கங்கள், 66 பதக்கங்கள் கிடைத்துள்ளன.
3: முதல் நிலையில் உள்ளது சீனா, 47 தங்க பதக்கங்கள், 20 வெள்ளி பதக்கங்கள், 10 வெண்கல பதக்கங்களோடு மொத்தம் 77 பதக்கங்கள்.
1: 20வது முறை நடக்கிற ஆசிய விளையாட்டு போட்டிகள் இந்த முறை ஐச்சி நகோயா, அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பத்தின தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒலி 9:08 நீங்க இணைந்திருங்க.
3: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில அடுத்து நாங்க டிக்டாக் லைவ்ல உங்களோட இணைய இருக்காங்க. மீடியா காப் ஒலி 9:08 என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம்.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: 7:52 ஆகி விட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. PIE நோக்கி செல்லும் BKE, அங்கே KJE, SLE, மண்டாய் சாலை, ஆங்காங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன, விபத்துகளும் நேர்ந்துள்ளன.

0: பெறுவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: வணக்கம் சிங்கே,
2: ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
2: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
2: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நடுக்கடலில் கப்பல்

0: சொல்ல முடியும்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சட்ட அமைச்சர் எட்வின் தோங் இணைய துன்புறுத்தல்களுக்கு தளங்கள் இன்னும் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிப்பதை எளிதாக்கும் வழிகள் ஆராயப்படும் என்றார் அவர். வெளிநாடுகளில் இருப்போருக்கு நீதிமன்ற ஆணைகளை சுலபமாக பிறப்பிக்கும் முறைகளும் ஆய்வு செய்யப்படும். தற்போது குறிப்பிட்ட தளங்கள் புகார் அளிக்கப்பட்ட 6 முதல் 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை இன்னும் வேகமாக தளங்களுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக அரசாங்கம் சொன்னது. அண்மையில் சிங்கப்பூரின் புதிய இணைய பாதுகாப்பு ஆணையம் நிறுவப்பட்ட 2 மாதங்களுக்குள் 500க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குடும்பங்களுக்கு ஏற்ற வசதிகளை திட்டங்களில் சேர்க்கும்படி சொத்து சந்தை மேம்பாட்டாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வளர்ச்சிக்கான 2ம் அமைச்சர் இந்திராணி ராஜா அவ்வாறு கேட்டுக்கொண்டார். கட்டடங்களின் வடிவமைப்பு, அவற்றில் உள்ள வசதிகள் ஆகியவற்றை சொத்து மேம்பாட்டுத்துறை தீர்மானிக்கிறது. குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் சிங்கப்பூரின் முயற்சிகளில் அந்த துறைக்கும் பங்குண்டு என்றார் அவர். பிள்ளைகள், மூத்தோர் போன்றோருக்கு ஏற்ப வசதிகளை அமைத்துத் தரும்படி அமைச்சர் இந்திராணி கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் சொத்துச்சந்தை மேம்பாட்டாளர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர் பேசினார். சிங்கப்பூர் தரவு நிலையங்களுக்கான அதிகரிக்கும் தேவைக்கு ஈடுகொடுக்க விரும்பினாலும் வளர்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. நிலம், எரிசக்தி, தண்ணீர் ஆகியவை குறைவாக இருப்பது அதற்கு காரணம் என்று தகவல் மின்னிலக்க மேம்பாடு மூத்த துணை அமைச்சர் தன்கெட்ஹாவ் கூறினார். அதனால் நிலையங்களால் கையாளக்கூடிய தரவுகளின் அளவை விட அதன் மதிப்பில் கவனம் செலுத்த